சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 21 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி இன்று திங்கட்கிழமை.

நாளொரு குரல் யாழினிது குரலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதிகாரம் மக்கட்பேறு. விளக்கம் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமை நுகராதவாறே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர்.

காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10க்கு இணைத்தானம் நல்லவே கேட்க வழங்குகிறார் ஆண்டாள் தமிழை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், பப்பாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல்.

முதற் பகுதி. 6:55 இருக்கு. சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை. விளையாட்டுக் களம், விளையாட்டு ஆளுமை திறனும் புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் சாய்ஸ். 10:02 கெட் செட் கோ. 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். பல் சொத்தை மற்றும் சிகிச்சை திட்டம் குறித்து பல் மருத்துவர் டாக்டர் எஸ் நிர்மலா அவர்களுடன் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி நேரலை. 5:00 அலையோடு விளையாடு. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 மணி முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். காலை 8:15 மதியம் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 9,400 करोड़ रुपए की ढांचागत और औद्योगिक परियोजनाओं का लोकार्पण।
1: புரணமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் சோமநாதர் அமர்நாத் பர்வத்தில் மற்றும் உரையினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களுடன் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள், சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை, பி.வி. ராமன், பி.வி. லக்ஷ்மணன் ஆகியோர் பாட்டு, டி.கே. பத்மநாபன் வயலின், ஆர். ரமேஷ் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 12:00 டெக் குரு, கமழி படலம் காப்போம் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல்வாழ் உயிரினங்களின் மருத்துவ குணங்கள் குறித்து பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயராய்வு மைய முன்னாள் புலல் முதல்வரும் பேராசிரியருமான முனைவர் ஏ. சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

ஒரு மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ, பிற்பகல் 2:15 என்று மினியவை, 2:40 மொழி பயிற்சியில் இந்தி படம் இந்தி பாடம் சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் மதுரை டி என் சேவ் கோபாலன் பாட்டு, 4:00 எதிர்நீச்சல் திரைப்பட ஒளி சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நாகேஷ், ஜெயந்தி, மேஜர் சுந்தர்ராஜன், முத்துராமன், ஸ்ரீகாந்த், சவுகார் ஜானகி, மனோரமா, ISR SN லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி குமார், கதை திரைக்கதை வசனம், இயக்கம் கே பாலச்சந்தர்.

மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, தென்றல் என்கின்ற தலைப்பில் பாடல்கள். மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம்.

7:30 உழவர் உலகம், பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமாழை முன்னணி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல். பதினைந்திற்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை.

11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2:03, 5, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, இரவு 7:15, பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோண்டிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மாவா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான் நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார், அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினால் அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறைதருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம்.

0: நாராயணா, மாதவா, வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால் தான் அப்படி அழைக்கிறோம். அருள் புரிவா என வேண்டுகிறாள். மேலும், உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய், பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு. பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன். எங்கள் மேல் பாம்பு போல் சீராது, அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றி திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் வருகிறது டாக்டர் சீனிவாசன் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 28 திங்கட்கிழமை. பப்பாளி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. உழவர்களுக்கான செய்திகளில் கேட்கலாம்.

0: டீ கடையில உட்கார்ந்துருக்கிறது நம்ம கருத்தமுத்து தான். நேத்து காலையில உடம்பு சரியில்லை, நடக்க முடியலன்னு அவரு இன்னைக்கு டீ கடையில வந்து உட்கார்ந்துருக்காப்ல. ஏப்பா கருத்தமுத்தே,
1: ஆனா டீல தூக்குதெல்லாம் கொஞ்சம் சக்கர கொஞ்சம் போடணும்.
0: ஏப்பா கருத்தமுத்தே.
1: யாரு? காத்தமுத்தா? வாப்பா வாப்பா வாப்பா காத்தமுத்தே, ஒரு டீ சாப்பிட பண்ணியா?
0: என்னப்பா, வேனல் கட்டி வந்திருந்தது, பப்பாளி இலைய அரைச்சு போடுன்னு சொன்ன, இப்ப என்ன கொஞ்சம் சரியாயிட்டு வருதா?
1: ஆ, சொல்ல மறந்துட்டேன் காத்தமுத்த. நீ சொன்ன மாதிரி என் பொஞ்சாதைய பப்பாளி இலைய அரைச்சு கொடுத்தாங்க, போட்டேன். ஒரு நாள் நைட்ல வழியெல்லாம் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. இப்ப
0: எப்ப இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு போடுப்பா பப்பாளி இலைய அரைச்சு.
1: சரி சரி
0: சரியா, வீக்கம் இருந்ததுன்னா பப்பாளி இலையிலிருந்து சாறு எடுத்து அதை கூட அந்த வீக்கத்து மேல அப்படியே பூசிட்டே
1: வந்தீங்கன்னா
0: எல்லாம் சரியாயிடும்பா.
1: நீ சொல்ற போலதான் செஞ்சு வரேன்பா. அப்புறம் கந்தமுத்த,
0: எனக்கு ஒரு டீ சொல்லுப்பா, இஞ்சி டீயா சொல்லுப்பா.
1: கந்தமுத்த, நீ வரத பாத்துட்டேன், ஒரு டீ முன்னாடியே சொல்லிட்டான்.
0: எப்பா டீக்காரர, இஞ்சி டீல இஞ்சி தோலை போட்டுறாதப்பா, தோல் விஷம்.
1: ஆமாண்ணா ஆமாண்ணா. கந்தமுத்த இருப்பா, நியூஸ் பேப்பர் அப்புறம் படிப்பா. நேத்து பப்பாளி சாகுபடி பத்தி சொன்னேன், அதுல பப்பாளியில பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது உண்டான்னு கேட்டேன். மகசூல் எவ்வளவு கிடைக்கும்னா, பப்பாளி பாலில இருந்து பணம் எடுக்கலாம்னு சொன்னாங்களே, அதை பத்தின செய்தியெல்லாம் கேட்டேன். நீயும் விவசாய ஆபீசர் கூட்டான்னு நீ கிளம்பிட்ட.
0: ஆமாப்பா ஆமாப்பா, நேத்து போய் அந்த விவசாய ஆபீசர்ட்ட என் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நீ என்ன கேட்ட? பப்பாளியில ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு இதானே கேட்ட?
1: ஆமா.
0: ஒண்ணு இல்லப்பா, நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதல் வரும், அதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு பாலித்தீன் பையில 1 கிராம் கார்போஃபியூரான் 3G இந்த குருண மருந்தை நம்ம இடணும்பா. இதை அது கூட கலக்கணும். வேரழுகல் நோய் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா செடியோடைய மேல்பாகத்தை சுற்றி தண்ணி நிற்காம நம்ம பார்த்துக்கணும்பா. ஏன்னா

0: தண்ணி நின்றுச்சின்னா வேர்கள் வர வாய்ப்பு இருக்குது. இதையும் மீறி ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு 0.1% போர்டோ கலவை அல்லது 0.2% மயில் தூத்தம் கரைசலை வேர்கள் நல்லா நனையிற மாதிரி நம்ம ஊற்றணும்ப்பா.
1: ஓஹோ,
0: 15 நாள் இடைவெளியில் 2 இல்லைன்னா 3-4 முறை இதை நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரி சரி,
0: இப்படி பண்ணோம்னா இந்த வேர்கள் நோயும் வராது, நம்ம நூற்புழு தாக்குதலும் இருக்காது. இது போக அறுவடையை பற்றி கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, பழங்களுடைய அந்த தோல் இருக்குல்ல, அது அப்படியே லேசாக மஞ்சள் நிறமாக மாறி வருதுன்னு
1: வச்சுக்க,
0: பழுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம்.
1: சரி, முழுசாக பச்சையாக இருக்கும்போது அறுக்கூடாதா?
0: பச்சையாக இருக்கும்போது அறுக்கக்கூடாதுப்பா. அது மஞ்சள் நிறமாக மாறும் போது தான் பழுக்க போகுது அப்படிங்கும் போது நாம் அறுத்து நல்லா ஒரு பேப்பரில் சுற்றி அதை அழகாக அடுக்கி வச்சு நம்ம கொண்டு போனோம்னா, இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் இது, அப்போ தான் வாங்குறவங்க நல்லா விருப்பமாக வாங்குவாங்க. இதில் 2 அப்படின்னா 1 ஹெக்டேருக்கு 250 டன் வரைக்கும் கிடைக்கும்ப்பா. 3ங்கிறது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், 120 டன் 1 ஹெக்டேருக்கு கிடைக்கும். 5 250 டன் கிடைக்கும். அப்புறம் பார்த்தோம்னா 7 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, அதுவும் 225 டன் வரைக்கும் கிடைக்கும்ப்பா. 8 160 டன் வரைக்கும் கிடைக்கும். இதுதான் நம்ம மகசூல். உனக்கு என்ன ரகம் நல்லா பிடிச்சிருக்கோ அதை நீ பயிர் பண்ணலாம்.
1: சரி, காது முத, பப்பாளி பாலிலிருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: ஒன்றும் இல்லைப்பா, சில ரகங்கள் தான் வந்து இதுக்கு ஏற்ற ரகங்கள். இப்போ 2, 5 இந்த 2 ரகம் வந்து பால் எடுப்பதற்கு ஏற்ற ரகம். எப்படின்னா, நம்ம பப்பாளி சாகுபடி மாதிரி நம்ம பண்ணிட
1: வேண்டியதான்.
0: காயாக இருக்கும்போது அந்த காயை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பிளேடாலேயோ அல்லது துரு பிடிக்காத கத்தி இருக்குல்ல, அதை வச்சோ அப்படியே லேசாக கீறி விட்டோம்னா அந்த காயிலேருந்து அப்படியே பால் வடியும்ப்பா. அதை ஒரு ட்ரேல இல்லைன்னா ஒரு பாலித்தீன் பையில நம்ம அதை கலெக்ட் பண்ணணும். இப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும்ப்பா.
1: இந்த ரப்பர் மரத்துல அறுத்துட்டு பால் வடிது, அது போலயா?
0: அது மாதிரிதான்ப்பா. பால் எடுக்கிறதுக்கு இந்த 2 ரகம் ரொம்ப சிறந்த ரகம்னு சொல்றாங்க. பால் எடுத்த பிறகு அந்த ரகத்து பழத்தெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம். அதை பல இடங்களில் பழசாருக்கெல்லாம் அதுதான் விற்பனை பண்ணுறாங்க, அது நல்ல ரேட்டு கிடைக்குது. முதிர்ந்த காயிலேருந்து தான் நம்ம பாலை சேகரிக்கணும். காய்களுடைய மேல் புறமாக 2-3 மில்லிமீட்டர் ஆழத்துக்கு 4 இடத்துல நீள வாட்டில் அப்படியே நம்ம கீறி விட்டுருணும்.
1: ஓஹோ,
0: இப்போ நான் கீறுறதுக்கு என்ன சொன்னேன், பிளேடு இல்லைன்னா துரு பிடிக்காத கத்தி, இதுதான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ அந்த கீரல்லேருந்து வடிகிற பாலை நாம் கலெக்ட் பண்ணணும். அலுமினிய தட்டில் கூட சில பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பாலித்தீன் பை இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இந்த பாலை வந்து பொதுவாக வந்து அதிகாலையிலேருந்து 10 மணி இந்த நேரத்துக்குள்ளார இந்த பால் எடுக்கிற வேலையை முடிச்சிடணும். 3-4 நாளைக்கு 1 முறை நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி அந்த காயிலேருந்து பால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எடுத்த பாலை சூரிய ஒளியில் அல்லது 40°C உஷ்ணத்தில் செயற்கையான உலர் கருவியை கூட வச்சு கூட நம்ம உலர்த்தணும். ஏன்னா உலர்த்த தாமதம் ஏற்பட்டதுன்னா இந்த பாலுடைய தரம் வந்து பாதிக்கப்பட்டுரும். பொட்டாசியம் மெடாபைசல்ஃபைட் அப்படின்னு ஒரு ரசாயனம் இருக்குப்பா, 0.05% என்ற அளவில் இந்த பப்பாளி பாலோடு அதை சேர்த்தோம்னா பாலில் இருக்கக்கூடிய அந்த பப்பையன் அப்படிங்கிற நொதிப்பொருள் அது வந்து சேதம் அடையாமல் நாம் தவிர்த்துக்கலாமாப்பா. அதுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த பால் எடுத்தோம்ல, அதை ஒரு பாலித்தீன் பையில் அடைச்சி நாம் விற்பனைக்கு அனுப்பலாம். இது நல்ல காசு நமக்கு. 1 கிலோ வந்து 130 ரூபா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் கூட கிடைக்குது. நம்ம வந்து 1 ஹெக்டரில் இந்த பால் எடுக்கிறோம்ல, இதில் மட்டுமே நம்ம 3000 கிலோ வரைக்கும் பால் எடுக்கலாமாப்பா. அதனால் நல்ல லாபம் தரக்கூடியது. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இது போயிட்டுருக்குப்பா, இந்த பப்பாளியில் பால் எடுத்து விற்கிறது.
1: பரவாயில்ல, தெரியாத செய்தே இன்றைக்கி சொல்கிறப்பா நீ எனக்கு. காதமுத்த, இந்த பப்பாளியிலேருந்து பால் எடுக்கிறது எதுக்கு தான் பயன்படுது?
0: சில மாத்திரைகள்லாம் கேப்சூல் வடிவில் இப்போ நம்ம சாப்பிட்றோம். அது ஒரு காலத்தில் மிருகங்களுடைய கொழுப்புலேருந்து அந்த கேப்சூல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அலர்ஜி, ஒரு மனக்குறைபாடெல்லாம் இருந்துச்சு.
1: ஏன்னா
0: எல்லாரும் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க இல்லை இல்லையா. அதுக்கு பிறகு இதுக்கு மாற்றா என்ன செய்யலாம் அப்படின்னு தான்ப்பா இந்த பப்பாளி பால்லேருந்து பதப்படுத்தி சில இதெல்லாம்

0: கலந்து இந்த மாத்திரைக்கான அந்த கேப்சூலை தயாரிக்கிறாங்கப்பா. அதனால் இப்போ நம்ம வந்து அதை சாப்பிட்றதுல எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இந்த கேப்சூல் உற்பத்தியில் வந்து இப்போ இதுதான் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறாங்க.
1: பரவாயில்ல.
0: இது போக அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுது. அப்புறம் வெளிநாடுகளில் இறைச்சியை பதப்படுத்துறதுக்கும் இந்த பப்பாளி பால்லேருந்து சில பொருட்களை தயாரித்து அதை செய்கிறாங்கப்பா. அதனால் வந்து பல்வேறு விதத்தில் வந்து நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுப்பா இந்த பப்பாளி பால். நல்ல வருமானம் கொடுக்கக்கூடியது. பப்பாளி சாகுபடி செஞ்சு பழமாவும் நம்ம விற்பனை பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி பால் எடுத்து விற்பனை பண்ணிட்டு அந்த பால் எடுத்த பிறகு அந்த பழம் இருக்குல்ல, அதையும் நம்ம விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்.
1: பரவாயில்ல. கதமுத்து, பப்பாளி சாகுபடியில் பல புதிய விஷயங்கள்லாம் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. பப்பாளி சாகுபடியா நாளைக்கே இறங்கி நல்ல முறையில் பண்ணி அமோக லாபம் வர்ற மாதிரி. நான்
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் நீ செய்வ. சரி, இப்போ நம்ம ரெண்டு பேரும் டீ குடிச்சோமே, காசு கொடுத்துட்டியா?
1: காத்தமுத்து, பேசிட்டே இருக்கும்போது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டான்.
0: ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா?
1: ஆமாம், நாடும் விஞ்ஞானமும் வளர்ச்சி அடையும் போது நாமும் முன்னேற வேண்டியதான்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வரோம்ப்பா.
1: ஆ சரி காத்தமுத்து, பார்த்து போயிட்டோம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார்.

சட்டசபை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

சட்டசபை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை

0: சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மூன்று நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது. சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: நிலைத்த தன்மை அதாவது சஸ்டைனபிலிட்டி, மற்றொன்று சுழற்சி பொருளாதாரம் சர்க்குலர் எக்கனாமி. இந்த இரண்டு தலைப்புமே சமகாலத்தில் பேசப்படுகின்ற ஒரு சொல்லாக நாம் வந்து உணரலாம். ஆனால் நம்முடைய தமிழ் சமூகம் வந்து இந்த இரு சொற்களை பல வடிவமாக தொடர்ந்து போற்றி வருகின்றது. இதற்கு உதாரணமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அதில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சொற்றொடரை வந்து நாம் கூர்ந்து கவனிக்கணும். மனிதத்தை தாண்டி இருக்கின்ற அந்த அண்டத்தில் இருக்கின்ற அத்துணை உயிர்களையுமே அவைகள் வந்து ஒரு உயிர் திரள்களாக பார்க்கப்படுகின்றது. இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய பார்வை. இரண்டாவதாக நம்மக்கிட்ட என்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு தேசத்தினுடைய அரணாக பார்க்கப்படுவது வந்து இயற்கை வளங்கள் தான். இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்குறள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா மழையை பற்றி சொல்லுது, உழவை பற்றி சொல்லுது, மரங்களை பற்றி சொல்லுது, பல மலர்களை பற்றி சொல்லுது. குறிப்பாக நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய அரணாக திருக்குறள் சொல்லுவதை எதுன்னு பார்த்தோம்னாக்கா இருபுணலும் வாய்த்த மலையும் வறுபுணலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. அதாவது மலைகளும் நீர்நிலைகளும் இது ஒரு நாட்டினுடைய அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு அரசாங்கம் எப்படி வந்து இந்த வளங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு திருக்குறள் இருக்கு. அது என்னென்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது இந்த திருக்குறளில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறைமையை நமக்கு திருக்குறள் பறைசாற்றுகின்றது. மனித வள மேம்பாடு அதாவது ஹியூமன் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி நமக்கு அடிப்படை தேவைகள்லாம் இருக்கு இல்லையா, கல்வியாக இருக்கலாம், போக்குவரத்தாக இருக்கலாம், ஒரு வீடு வாசலாக இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதுக்கு ரெண்டு வகையான வளங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து பயோஜெனிக் சோர்ஸஸ்,

0: இன்னொன்று வந்து மைனிங் சோர்சஸ், அதாவது பயோஜெனிக் சோர்ஸ். அப்படின்னாக்கா உழவு மூலமாகவோ இல்லை காய்கனிகளாகவோ இல்லை இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு உற்பத்தி செய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்ற ஒரு வளங்கள். மற்றொரு வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மைனிங் சோர்ஸ்லேருந்து வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கனிம வளமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வளங்கள் வந்து மைனிங் மூலமாக நமக்கு கிடைக்கிது. ஆக நம்மளுடைய அடிப்படை தேவைக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா பயோஜெனிக் சோர்சஸ், மைனிங் சோர்சஸ். இந்த ரெண்டு சோர்சஸ்லேருந்து வருகின்ற பொருட்களை நாம் உற்பத்தி செய்து ஒரு தொழிற்சாலைகளிலேயோ இல்லை ஒரு தொழில் கூடங்கள், அதாவது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், இது மாதிரி பல பரிமாணங்களில் அந்த பொருளை நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி செஞ்சு அதை நம்ம பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துகிற பொழுது அதற்கான கால எல்லை பார்த்தோன்னா, ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டோன்னா, தாகத்துக்காக நம்ம பருகிற தண்ணீர் வந்து எங்கேருந்து வருது, அந்த தண்ணீரை கடத்துவதற்காக அந்த ஒரு பாட்டில், அந்த குப்பி எங்கேருந்து வருது, அதற்கான அடிப்படை மூலக்கூறுகள் என்ன, அவைகள்லாம் சேர்ந்து தான் ஒரு பாட்டிலாக வருது. ஸோ இந்த பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறோன்னா, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்த பாட்டில் நம்ம எங்கே போட போகிறோம், இந்த போட்ட பாட்டில் வந்து எவ்வளோ நாள் வாழப்போகுது, இதெல்லாம் மொத்தமாக புரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை.

0: கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டானில் உள்ள முதல் ஜோதிர்லிங்க தலமான சோம்நாத் ஆலயத்திற்கு செல்கிறார். இந்த ஆலயம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட 75 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நடைபெறும் சோம்நாத் அம்ரித் பர்வ் 2026 கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாளை மறுநாள் திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை நிறுவுவதில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தை பிடித்துள்ளதாக மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கட்டாநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று வெங்கட்டாநகர் காமராஜ் நகர் 45 அடி சாலை, காமராஜ் சாலை, செல்லான் நகர், ரெயின்போ நகர், பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியம்மாள் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. லக்னோ சென்னை அணிகளுக்கு இடையே நேற்று சென்னையில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் டெல்லி அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.

0: நேரம் 7:02. இனி கேட்கலாம் புதுவை புதுமை.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: விளையாட்டுக்களம். இதில் விளையாட்டும் ஆளுமை திறனும் புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முக கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க ஐயா.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: என்னோட பேர் வந்து ப்ரொஃபஸர் ஜி வசந்தி பாஸ்கரன். புதுவை பல்கலைக்கழகத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ப்ரொஃபஸராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் ஹியூமனிட்டிஸில் டீனாக பணிபுரிகிறேன். நான் வந்து இது வரைக்கும் 35 வருஷம் சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்.
1: இன்றைய விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் விளையாட்டும் ஆளுமை திறனும், அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது சம்பந்தமாக பொதுவாக நேயர்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, குறிப்பாக பெற்றோர்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. விளையாட்டு பற்றின செய்திகளை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நம்ம ஆளுமை திறன் பற்றிய செய்தியை பார்க்கலாம். அப்புறம் விளையாட்டுலேருந்து எப்படி ஆளுமை திறன் வளர்த்துக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல விளையாட்டை பற்றி சொல்லுங்களா.
2: விளையாட்டுனா என்னன்னு தெரியணும். பெற்றோர்கள் வந்து தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. என்னக்கா விளையாட்டுனாக்கா போய் விளையாண்டுட்டு கிரவுண்டில் விளையாண்டுட்டு பசங்களோட பேசிட்டு வீட்டுக்கு வந்தது தான் விளையாட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விளையாட்டுன்னு சொல்லும்போது அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைங்களா? அதாவது உடல் இயக்கம், மனம் ஒருமைப்படுத்தல். உடல் இயக்கம் ஒழுங்காக இருக்கணும் இல்லைங்களா? அதாவது நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை இருக்கும்.
1: உடல் விளையாட்டு ரொம்ப உதவும்.
2: ஓகே, அது விளையாட்டு மூலியமாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம. ஆளுமை திறன் சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போ இந்த ஆளுமை திறன் வந்து விளையாட்டில் போய் விளையாடுறதுனால டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்லேயே நான் விளையாண்டதில்லை, ஆனால் எனக்கு ஆளுமை திறன் இல்லையான்னு கேட்க முடியாது. ஆளுமை திறன் வந்து யாருக்கான டெவலப் பண்ணிக்கலாம், ஆனால் விளையாட்டில் வரும்போது அந்த ஆளுமை திறனை மேன்மேற்படுத்திக்கொள்ளலாம். இதில் இன்னொன்று சொல்லுங்கள், பெற்றோர்கள் நினைப்பாங்க ஸ்போர்ட்ஸ் போகிறதுனால டிசிப்ளின் வந்து கெட்டு போயிடுது, பிள்ளைங்களோட ஒழுக்கம் வீணாக போயிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ்ன்னு போகும்போது விளையாடும்போது ஒரு டீம் கேம்ஸ்னு வச்சுங்களேன், அப்போ அதுக்கு ஒரு கோச் இருப்பாங்க இல்லை டீம் மேனேஜர்னு இருப்பாங்க. அந்த இன்னொரு பிள்ளை சொல்லும்போது அது தப்புன்னு தோணும்போது அந்த கோச் கூப்பிட்டு அந்த பிள்ளையை திருத்தும்போது அது தப்பு நியமிக்கலாம். அந்த கேப்டனோட டியூட்டி என்னன்னாக்கா அந்த டீமை கண்ட்ரோல் பண்றது. இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா இதெல்லாம் வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ நம்ம ஒன்னு ஒன்னா பாப்போமே. நிறைய ஃபேமிலி பார்த்தினா நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை. இப்போ அந்த குழந்தை வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து பேரண்ட்ஸ்ட வருது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒன்னு கொடுக்க முடியல. ஒரு பையனே வந்து ஒரு 17-18 வயசுல எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக் வேணும் அப்படின்னா அப்பா வந்து இல்லப்பா அது வேகமா போற பைக்பா, ஆக்சிடென்ட் ஆயிடும், வேண்டாம், பார்த்துக்கலாம், காலேஜ் போன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன தடை சொன்னாலும் அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா வேறு விதமாக எடுக்கிறான். ஆனால் இதே வந்து ஒரு பையன் வந்து ஒரு விளையாட்டில் இருக்கான் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோச்சு திட்டிருப்பார், வாழ்க்கையை பற்றின எல்லா புரிதலும் அவனுக்கு அங்கே ஏற்படுது. அப்போ இந்த குழு பணி எந்த விதத்தில் ஒருத்தவனை மாற்றுது, அதை பற்றி சொல்லுங்க.
2: இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார். எங்கன்னாக்கா உணர்ச்சி கட்டுப்பாடுன்னு சொல்லணும் இல்லைங்களா. இப்போ ஒரு பையன் பைக்கு கேட்குறான், அப்பா கொடுக்கலனாக்கா வேற ஒரு தப்பான ஒரு எண்ணம் வரும் அந்த பையனுக்கு. அதே மாதிரி பிள்ளைங்க கூட இப்போ நிறையா நாங்கள் 10வதுலலாம் நம்ம பார்க்குறோம், ஃபெயில் ஆகிட்டாக்க சரி, +2ல ஃபெயில் ஆகிட்டாக்கா அவங்க என்ன இப்போ இமோஷனல் பேலன்ஸ் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, தப்பான முடிவு எடுத்துறாங்க. ஆனால் இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னு சொல்கிறோம், தோல்வி அடைஞ்சாக்கா அதை ஏற்றுக்கிற சக்தி வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங்கில் வந்துருது. அதே மாதிரி வின் பண்ணாலும் அதில் வர சந்தோஷத்தை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெவலப்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் பிள்ளைங்களை விடுறதுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் குவாலிட்டி வந்துடும். பெற்றோர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க பிள்ளைங்க வந்து மார்க் போயிடும், அங்கே ஸ்போர்ட்ஸ் அப்போ விளையாண்டாக்க வந்து மார்க் குறைஞ்சு போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு நாளைக்கு மெடிக்கலோ இன்ஜினியரிங் சேர்க்க முடியாதுன்னு ஒரு எண்ணத்தில் கிரவுண்டு பக்கமாக அனுப்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம் பெற்றோர்கிட்டே இருக்குது. சமுதாயத்தில் நிறைய வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் வந்து மெடல் அடிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, பிள்ளைங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
1: இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் பேசுகிறேன். இப்போ ஒரு மாணவன் வந்து படிப்பை தவிர விளையாட்டுக்கு போனான்னா வந்து படிப்பு கட்டிடும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறதா நீங்களும் சொன்னீங்க. ஆனால் நான் வந்து அனுபவத்தில் பார்க்குறப்ப ஒரு மாணவன் வந்து விளையாட்டில்

0: ஈடுபடும் போது, அதை கூர்ந்து நோக்கும்போது, அதில் முழு இன்வால்மெண்ட்டோடு விளையாடும் போது, அந்த ஒரு மணி நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல், அப்போ இப்போ சப்போஸ் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா ஃபுட்பால் எங்கே இருக்குது, கிரவுண்டில் எங்கே இருக்குது, நம்மகிட்ட வருமா, நம்ம ரைட்டா லெஃப்டா என்ன, இதே கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு பாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரே அதிகமாகிடுது. அப்போ அந்த பையன் மற்ற பையனை விட ஒரு மற்ற பையன் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஒரு சப்ஜெக்டை படித்து முடிக்கிறான்னா இவன் அரை மணி நேரத்திலே படிக்க முடியும். அந்த அளவுக்கு இவன் மைண்டு வந்து ஷார்ப் ஆகிடுது. அதை பற்றின செய்தியை சொல்லுங்களேன்.
1: அதாவது சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஒரு பையன் வந்து கிரவுண்டில் விளையாடும் போது அவனுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. கவனம் ஃபுல்லாக வந்து வீட்டை பற்றி நினைக்க மாட்டான், அடுத்தவங்களை பற்றி நினைக்க மாட்டான், கேமை பற்றின மாட்டான். அதான் டீம் ஒர்க்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஜெயிக்கலாம் கூட தப்பு இல்லை, அதனால வந்து நம்ம விளையாடுறதுக்குன்னு வந்துட்டுனாக்கா அதில் விளையாடுறதுல தான் கவனம் இருக்கும். அப்போது அந்த கவனம் வந்து இருக்கும்போது என்ன, அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ அவன் கிளாஸில் உட்காந்து படிக்கும்போது அவனுக்கு கவனம் வந்து அட்டென்ஷன் லெவல் வந்து நல்லாயிருக்கும். பொதுவாக சொல்கிறாங்க அத்லெட்டிக்ஸும் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம உடனே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கேட்கலாம், நான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கே போனதில்லை, நான் வந்து நல்லாவே படித்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னு. அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தனா அந்த டிஎன்ஏல வந்து அவங்க ஜெனட்டிக்காக வந்து நல்ல படிப்பு
0: திறன் வந்து இயற்கையிலே அவருக்கு அதிகமாக இருக்கு,
1: அவருக்கு இருந்திருக்கலாம். அதனால வந்து விளையாட்டுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து தடை போடாத இருந்தாக்க பிள்ளைங்க வந்து படிக்கிற திறமையும் இம்ப்ரூவ் ஆகும். மீதி இந்த ஆளுமை திறனில் இந்த முக்கியமானது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மென்டல் கான்சன்ட்ரேஷனு, அது ரொம்ப வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
0: அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, பல சமூகங்களை சேர்ந்தவங்க ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது அந்த சமூக திறன் வந்து அவனுக்கு அதிகமாகும் அப்படின்னு. இதுதான் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு அவர் போகிறாரு, அவர் பத்து பேர் வேலை செய்வாங்க, பட் இவர் அவருடைய அப்ரோச் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிடும். பார்த்தா இவர் டீம் லீடராக போடுவாங்க, மற்றவங்களோட ஒரு 50,000-1,00,000 சம்பளம் கூட வாங்குறாரு. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் விளையாட்டில் ஈடுபடும் போது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து ஃபிசிக்கலாக கூட இவரை விட அவருக்கு பாடி வந்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். அப்போ எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அவருக்குள்ள வந்துடுச்சுன்னா பின்னாடி அவர் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஈஸியாக வந்துடுது. அப்போ இதை பற்றின செய்தியும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு இன்ஃபர்மேஷனு. அதாவது தலைமை திறன் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஏற்கனவே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படின்னாக்கா டீம் ஒர்க்னு சொல்லும்போது டீம் கேம்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டீம் கேமில் வந்து ஒருத்தங்களை ஒருத்தங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம என்ன சொன்னோம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். வேறு வேறு சமுதாயத்திலேருந்து பிள்ளைங்க வருவாங்க. அப்போ நம்ம என்னன்னாக்கா நம்மளுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பாஷை வித்தியாசம் கூட இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு பாஷை தெரியலனா கூட அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேசி கண்ட்ரோலில் நம்ம கொண்டு வரும்போது நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. அதுக்கு தான் ஒரு கேப்டன் சொல்லிட்டு ஒரு அப்பாயின்ட் பண்ணோம், ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பாங்க. நாளைக்கு எங்கே போனாலும் அவர் வந்து அவருக்கு
0: வருது. அடுத்து நாம எங்கே பிளேஸ் பண்ணுறது, எதிராளி எந்த இடத்துல வந்து வீக்காக இருக்காரு, அப்போ அவர் இல்லாத இடம் எது, இப்படி தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த முடிவெடுக்கும் திறன் இதுதான் வாழ்க்கையிலையும் நமக்கு பயன்பட போகுது. இது ஆளுமை திறனில் ஒரு ஒரு விளையாட்டு வீரருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், இது பற்றின செய்திகள் இதையும் சொல்லுங்களேன்.
1: சின்ன வயசுலேருந்தே அந்த குவாலிட்டி டெவலப் பண்ணிட்டுனாக்கா பின்னாடி அவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது கூட இது வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி எப்படின்னாக்கா நீங்கள் சொன்னீங்க, ஒரு டென்னிஸ் பிளேயரோ இல்லை பேட்மிண்டன் பிளேயரோ இப்போ தனியாக விளையாடும் போது அந்த தனியான ஒரு பிளேயருக்கு வந்து எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி எந்த எப்போ நம்மக்கிட்ட பந்து வரும், அதை எப்படி நம்ம அனுப்பணும், கான்ஃபிடன்ஸ் லெவல் டெவலப் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த கேமை வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடுவாங்க. அது வந்து டெவலப் பண்ணிக்கணுங்க. வேலைக்கு போகிற இடத்துலையும் வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஒரு திறமை இருந்ததுனாக்கா வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே இருக்கும்போது கூட இந்த ஒரு குவாலிட்டியை வச்சுட்டு நல்லவே ஃபேமிலியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணாங்க சார்.
0: இப்போ இன்னொன்று, நம்ம வந்து தலைமைத்துவம் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே ஒரு படிப்பினை தானே. ஆரம்பத்தில் அவன் சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சால் பயங்கரமாக சந்தோஷமாக இருப்போம். பழகிடுச்சு, ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா வெற்றியும் அவனை எந்த விதத்துலையும் பெருசாக சந்தோஷம் கொடுக்காது. அந்த வாழ்க்கையில் அந்த பேலன்ஸ் பண்ணதில் மனசு, அதை எப்படி அவன் உருவாக்கிக்கிறான், ஆளுமைத்திறனில் முக்கியமான ஒரு விஷயம் இது. இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: வீட்டில் ஒரு கிஃப்ட் அப்பா அம்மா வாங்கி தராங்கனாக்கா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்பா கொடுக்குறது வந்து அது பெருசாக தோணாது. விளையாட்டு வீரர் வந்து வெற்றியை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வெற்றி எப்பயுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வெற்றி வந்து ஒரு 5 வருஷம் வெற்றியில் இருக்கலாம், பின்னாடி தோல்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பேலன்ஸ் பண்ண, வெற்றி வந்தாக்கா சந்தோஷப்படுறதும் தோல்வி வந்தாக்கா அதை வருத்தம் அடைகிறது வந்து அது சரி வராது. தோல்வி வந்தாலும் கரெக்டான ஒரு கண்டிஷனில் எடுத்துக்கணும். ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணும்போதும் சரி, ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணனாக்கா நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணி

0: கிடைக்கிட்டு வச்சுங்களேன், இது வந்து ஒரு லைஃப்லயே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், அதனால பிளஸ் வந்து அவங்க குடும்பத்திலயும் வந்து நல்லபடியா ஒரு ஸ்மூத்தான லைஃப் ரன் பண்றதுக்கு இந்த ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார்.
1: இன்னொன்னு, ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து இந்த மன உறுதி தன்னம்பிக்கை, அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா எல்லார விட கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க எதுலயும் ஒரு கான்பிடென்ட் இருக்கும், நம்மளால முடியும், நம்மளால இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பயன்பட போகுது. இந்த இந்த நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை எப்படி அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது? ஏன்னா வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன தோல்விகள் இருக்கும், ஆனால் அவங்களுடைய மன உறுதி அதுதான் பின்னாடி அவனை ஒரு வெற்றியாளனாக பார்க்குது. நம்ம பெரிய பெரிய உலக லெவலில் இருக்கக்கூடிய பெரிய வீரர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க தங்களுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது இதை தான் சொல்கிறாங்க. அதை பற்றின செய்தியை சொல்லுங்களா.
0: மன உறுதி ரொம்ப அவசிய தேவை. என்னாக்கா அந்த மைண்ட் செட் இல்லைன்னு வச்சுங்களேன், மன உறுதி இல்லைன்னாக்கா எதையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இப்போ தோத்துட்டாங்கனாக்கா கான்ஃபிடென்ஸ் லெவல், அடுத்த தடவை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடலாம். போராடி தான் வந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும். முதல் தர போகிறாங்க, தோத்துட்டோன்னு வச்சுங்களேன், அது அசிங்கப்பட்டுட்டு என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் நம்ம விளையாட்டே வேண்டாம், இன்னைக்கு நம்ம தோல்வி அடைந்தனாக்கா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வெற்றி அடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ராபர்ட் ப்ரூஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 7 முறை ட்ரை பண்ணார் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும், அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு அப்ஜெக்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னாக்கா நம்ம ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணும்போது தான் வெற்றி நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அப்பா நான் சொல்கிறேன் டாக்டர் ஆகணும், அவன் அந்த ஸ்டூடெண்ட் நான் சொல்லப்பில் நான் இந்த படிப்பு படித்தேனாக்கா இந்த வேலையில் என்னால் வர முடியும், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குனாக்கா, அப்போ பெற்றோருக்கு என்ன பண்ணணும், அந்த பிள்ளையோடைய எண்ணங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் விடணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுடைய டேலண்ட் இருக்கும், ஆனால் பெற்றோர்கள் அந்த டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு கூட வேண்டாம் உன்னை ஹெல்த் வீணாக போடணும். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த பிள்ளைங்களோட ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கிறது காரணமே வந்து ஸ்போர்ட்ஸ் தான்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டுக் களம், விளையாட்டும் ஆளுமை திறனும். புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும்

வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில்

பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும், இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வந்ததை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17 வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 7:25.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கோடைக்காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க, குழந்தைங்க வீட்டிலே இருக்கிறாங்க. சோ ரெகுலரா குழந்தைகள் வீட்டுல இருக்கும் போது இந்த ஹாலிடே சம்மர் சீசன்ல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது வெயில் காலம் அப்படின்றதுனால குழந்தைங்களை வந்து வெயில் நேரத்துல வெளியே விளையாடும் போது அவங்களுக்கு ஈஸியா ஃபெட்டிக் ஆயிடுறதோ, அவங்க ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆகுறதோ அவங்களுக்கு ரொம்ப காமனா இது வரலாம். மற்ற நேரங்களை விட முக்கியமா 11 மணிலிருந்து 4 மணிக்குள்ள நல்ல வெயில் அதிகமா இருக்கும் போது குழந்தைகள் வெளியே போய் விளையாடும் போது இந்த வெயிலின் தாக்கத்தினால அவங்க ரொம்ப சீக்கிரமா சோர்ந்து போறதுனாலயோ, அவங்களுக்கு ரொம்ப மயக்கம் வர்றதோ, இல்ல ரொம்ப டயர்டா இருந்தனாலயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இந்த சீசன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களுக்கு எப்படி வெயில் அதிகமான வர பிரச்சனைகள் சொல்ற ஹீட் ஸ்ட்ரோக் வருமோ, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால குழந்தைங்களை கண்டிப்பா இந்த மாதிரியான உச்சகட்ட வெயில் இருக்க வேண்டிய 11 மணி 4 மணி அந்த நேரத்துக்கு நடுவுல குழந்தைங்களை வெயில்ல விளையாடுறத அவாய்ட் பண்ணணும். வெயில் இல்லாத நேரத்துல நிழல விளையாட நம்ம அனுமதிக்கலாம். ரெண்டாவது, இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி தாகம் ஏற்படும். அவங்க ஒருவேளை குடிக்க மறந்தாலும் நம்மளா வந்து தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லனா உடம்புல இருக்க நீர் சத்து சீக்கிரம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் அப்படி டீஹைட்ரேட் ஆயிட்டாங்கன்னா அவங்க சீக்கிரம் சோர்ந்து போயிடுவாங்க, அதனாலயும் சில பிரச்சனைகள் வரலாம். வெறும் தண்ணி இல்லாம ஃப்ரெஷ்ஷா போட்ட ஜூஸாவோ இல்ல நிறைய நீர் ஆகாரங்களை நம்ம நிறைய கொடுத்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணலாம். மூணாவது, நம்ம ஹாலிடேஸ்ல இருக்காங்க, வெளியே போறோம், இந்த வெயில் காலத்துல நிறைய தின்பண்டங்கள் வெளியே இருக்குது, அந்த அவுட் சைட் ஃபுட்டை அவங்க எடுத்து சாப்பிடறதுனால ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணாத அவுட் சைட் ஃபுட்டை குழந்தைகள் சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்துல வாந்தி வயிற்றுப்போக்கு அதுக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால முக்கியமா ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்ல வீட்டிலே நம்மளால செஞ்சு கொடுக்கற முடியுமான ஹெல்தி ஃபுட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது மூலமா வெளியில சாப்பிடுற பிரச்சனைகளை நம்ம தடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அடுத்த முக்கியமான பிரச்சனைகள்னு பார்த்தனா, வீட்டுக்குள்ளே இருக்கறாங்க, ஸ்கூலுக்கு போல, வீட்டிலே இருக்கறாங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் முக்காவாசி அவங்களுக்கு அவுட் ஆஃப் ரீச் அவங்களுடைய முட்டில இருக்கிற பொருளை வந்து பெரியவங்க எடுத்துக்கிற மாத்திரை, பெரியவங்களுக்கு எடுத்துக்கிற

0: சிரப்பு இல்லை வேற ஏதாவது பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற ஆசிட் பொருள் அதை எதையுமே வந்து அவங்களோட ரீச்ல வச்சிருக்க கூடாது. குழந்தைகள் வீட்டிலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து சாப்பிடுறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஜூஸ் நினைச்சு அந்த பாட்டில ஊத்தி வச்சிருக்க மண்ணெண்ணையோ இல்ல வேற ஏதாவது ஆசிடோ இல்ல ஃபினாயிலோ குழந்தைங்க குடிச்சிடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாத்திரையை சாப்பிட்டு பக்கத்திலே வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியாம குழந்தைங்களை எடுத்து அதை சாப்பிடறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ வீட்டிலே இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அவுட் ஆஃப் ரீச் சில்ட்ரனுக்கு இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்களுடைய கைக்கு எட்டாத மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டைம்ல வச்சுக்கணும். மூணாவது, குழந்தைகள் விளையாடிட்டே இருக்காங்க இந்த லீவ்ல அப்படின்னா அவங்க அடிபடாம விளையாடுறதுக்கு சேஃப்டியா என்ன ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஸோ வெளியே போய் விளையாடும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். முக்கியமா இந்த ஹாலிடே சீசன்ல வேற என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா சில வைரஸ் காய்ச்சல்னால முக்கியமா வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற அம்மை நோய்கள் வந்து இந்த சம்மர் சீசன்ல ரொம்ப காமனா இருக்கும். ஸோ அம்மை நோய்கள் உங்களுக்கு தெரியும், அது வைரஸ் காய்ச்சல் அப்படின்றதுனால ஈஸியா பரவும், ஒருத்தவங்கல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவலாம். அது பரவது ஒருத்தவங்களுக்கு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும் போது வீட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்தாலும் எல்லாருக்கும் உடனே வந்துடும். ஸோ இந்த அம்மை நோய் வராம தடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அம்மை நோய் இருக்கிற அந்த கான்டாக்ட் பக்கத்துல வச்சுக்க கூடாது. முக்கியமா வந்து இந்த அம்மை நோய் பரவுறது தண்ணி மூலியமாவோ காத்து மூலியமாவோ தான். அதனால சுத்தமான தண்ணி குடிநீர் குடிக்க வச்சு ஆற வச்ச பாயிலிங் வாட்டரை நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுக்கணும். அது மூலியமா நம்ம சிக்கன் பாக்ஸ் வர்றத தடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வராம தடுக்க வேற வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சிக்கன் பாக்ஸ் தடுக்கிறதுக்கு வேக்சின் இருக்கு. அப்ப சிக்கன் பாக்ஸ்க்கான வேக்சினை நம்ம முன்னாடியே போட்டுக்கிட்டோம்னா இந்த சிக்கன் பாக்ஸ் வர்றதுல இருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கலாம். பெரியவங்களுக்குமே சிக்கன் பாக்ஸ் வேக்சின் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சிக்கன் பாக்ஸ் வர்றதை நம்ம தடுக்கிறது மூலியமா ஒருத்தவங்கல இருந்து இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம பரவுறத நம்ம கண்டிப்பா குறைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் சீசன்ல வர பிரச்சனைகள், இதை எப்படி நம்ம அணுகலாம், இதை எப்படி சுமூகமா நம்ம தீர்வு காணலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 7:31. நேர்கள் இனி கேட்கலாம். வணக்கம். இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில என்ன க்வெஸ்சன் பார்த்தோம்னா, விண்வெளியில் இருந்து நேரடியாக ஸ்மார்ட் போனில் குரல் அழைப்புகளை செயல்படுத்த இஸ்ரோ எந்த செயற்கைக்கோளை செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிற க்வெஸ்சனை தான் FB பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். யாராருக்கு ஆன்சர் தெரியுமோ அதுல போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க.

மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்ன பாக்குறோம் அப்படின்னா, பொதுத்துறையை சேர்ந்த யூனியன் வங்கியில காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. என்னன்னா, அப்ரண்டிஸ் பிரிவில 335, அப்புறம் ஆந்திராவில் 303, மகாராஷ்டிராவில் 196, அப்புறம் தெலங்கானாவில் 164, தமிழகம் 95 அப்படின்னு இடங்கள் ஓப்பன் ஆயிருக்கு. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, பட்ட படிப்பு வயது வந்து 20 வயதுக்கு மேலே 28 வயதுக்குள்ள இருக்கணும். அப்புறம் விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவரங்களுக்கு UNIONBANKO@INDIA.BANK.IN அப்படிங்கிற லிங்க்ல போயிட்டு மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ. நம்ம FB-ல போட்டிருக்க க்வெஸ்சனுக்கு யாராருக்கு ஆன்சர் தெரியுமோ FB பேஜ்ல போயிட்டு ஆன்சர் சொல்லுங்க. அதுக்குள்ள இன்னொரு பாடல் கேட்டு வரோம்.

0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரோ ஆய்வு மையம் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்துல காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாகிருக்கு. சயின்டிஸ்ட் என்ஜினியர் பிரிவுல மொத்தம் 6 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு மேல 28 வயதுக்குள்ள. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் விவரங்களுக்கு ipsc.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் என்ன டீடைல்ங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/5/2026 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம கேட்ட கேள்விக்கு யாராருக்கு ஆன்சர் தெரியுமோ சீக்கிரம் பதில் சொல்லுங்க. ஒரு பாடல் கேட்டு வருவோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில அடுத்தத வேலைவாய்ப்பு செய்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரி படிகளுக்கு காலி இடங்கள் வெளியாகி இருக்கு. மொத்தமா 60 இடங்கள் காலியா இருக்கு. கல்வி தகுதி பட்டப்படிப்பு வயது வந்து 21 வயதுக்கு மேல 30 வயதுக்குள்ள. தேர்வு மையம் வந்து சென்னை, மதுரை, கோவை 17 இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனு. விண்ணப்பிக்கிற கடைசி நாள் பாத்தீங்கன்னா 20/5/2026. விவரங்களுக்கு oppportunities.rbi.org.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் பாருங்க. நேர்களே, வணக்கம் மக்கள் நிகழ்ச்சியில நம்ம க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், அதுக்கான ஆன்சரை சீக்கிரம் போயிட்டு FB பேஜ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

மக்களே, நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட டைம் ஆயிக்கிட்டே இருக்கு. நேர்களே, நீங்க சீக்கிரம் பதில் சொல்லணும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற FB பேஜ்ல போயிட்டு சீக்கிரம் உங்க ஆன்சரை சொல்லுங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு திருப்பி வரும்.

இப்படி சூடு.

நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாத 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள். மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, விண்வெளியில் இருந்து நேரடியாக ஸ்மார்ட் போன் குரல் அழைப்புகளை செயல்படுத்த இஸ்ரோ எந்த செயற்கைக்கோள செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ப்ளூ பேர்ட் பிளாக் 2 அதான் ஆன்சர். ஆன்சர் யாரால் சரியா சொல்லியிருக்கிற நேயர்கள் பார்த்தோம்னா, கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பூவலப்பாளையம் ஆனந்த முருகன், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், அன்பு ராணி, பொன்னியமேடு வண்ணை கணேசன், முல்லைக்காடு பாபு, எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், ராஜபாளையம் பிரபுவீரா, ஆலயம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, நெல்லை பாரதி, தில்லைவில்லன் ராஜன், தனுஷ், பழனி, செந்தல். சரியான பதிலளித்த நேயர்களுக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டானில் உள்ள முதல் ஜோதிர்லிங்க தலமான சோம்நாத் ஆலயத்திற்கு செல்கிறார். இந்த ஆலயம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவையொட்டி நடைபெறும் சோம்நாத் அம்ரித் பர்வ் 2026 கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். ஸ்பெயின் நாட்டின் ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்ட எம்வி ஹாண்டியஸ் என்ற கப்பலில் இருந்த 2 இந்தியர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் நலன் குறித்து ஸ்பெயின் அதிகாரிகளுடன் இந்திய தூதர் தொடர்ந்து ஆலோசித்து வருவதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட்டை, கவிக்குயில் நகர், செஞ்சி சாலைக்கு மேற்கு, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீடராஜப்பையர் வீதிக்கு தெற்கு, மோந்தரஸ் வீதி வடக்கு ஆகிய வீதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மிஷன் வீதி, செட்டித்தெரு, வைஷியால் வீதி, வெள்ளாளர் வீதி ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியாவின் நீரு தண்டா மற்றும் விவான் கபூர் இணை வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 28 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 180 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். சுமார் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்த புகழ்பெற்ற போட்டியை நடத்துகிறது. IPL T20 கிரிக்கெட் தொடரின் நேற்று ராய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை 2 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான காலை வணக்கம். என்ன மக்களே, நம்ம புதுவையில இருக்க இடத்தெல்லாம் பத்தி டெய்லி ஒரு ஒரு ஆர்ஜே சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இப்ப எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்ல இருந்து அந்த நேயர்கள்கிட்ட என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேர்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம

0: ஆர்ஜே எங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ வாங்க, என்ன பேச போறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நானே வந்து சொல்லிடுறேன் எங்க அப்படின்னா, நம்ம கோரிமேட்ல இருக்கக்கூடிய சிவாஜி நகர்ல இருந்துதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக, இந்த பிளேஸ பத்தி சொல்றதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம். ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: ரொம்ப வருஷமா, 40 வருஷமா இருக்கேன்.
1: 40 வருஷமா இருந்துட்டீங்க. அப்பனா வந்து உங்களுக்கு இந்த ஏரியா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த ஏரியா வந்து நீங்க சின்ன வயசுல பார்க்கும் பொழுது எப்படிலாம் வந்து இருந்துச்சு?
2: இது வந்து ஒரு 6 மேருக்கு கடுமோடான பகுதி, பள்ளமும் மோடுமா ஒரே இதுவா இருக்கும். விவசாயம் பண்ணிருந்து இருப்பாங்க, நெல் எல்லாமே இருக்கும், பனை மரம் தான் அதிகமா இருக்கும், நாக மரமும் இருக்கும்.
1: விளையாடி இருக்கீங்க அந்த வயல் வெளியிலாம்?
2: தண்ணி மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், எல்லாம் விளையாடினு போயின்னு குச்சின்னு எல்லாம் இருக்கும். தண்ணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எல்லாம் செம்மண் போயிடுது, அது செம்மண் போயிருந்தாலும் தண்ணியெல்லாம் தீவிரம் இருக்கும். எல்லாமே எல்லா மரமும் இருக்கும். ஓடை ஒன்று இருக்குது பக்கத்துல, ஃபுல்லாவே நகரம் ஃபுல்லாவே ஓட மாதிரி தான் இருக்கு. இங்க ஒரு ஏரியா மாதிரி வந்து
1: விளையாடின
2: அனுபவம், பசங்க கூட விளையாடின்னு, பசங்க விளையாடின்னு பந்து தூக்கி போட்டு விளையாடுச்சு, அந்த இதெல்லாம் இருக்கு.
1: வந்து ஒரு ஜாலியான அனுபவங்கள், அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது.
2: கல்ல தூக்கி தண்ணியில அடிக்கட்டு, அது மூணு இதா போ மாறி மாறி போவோம். அதெல்லாம் பசங்க ஜாலியா விளையாடிக்கணும் ஒரு இதா இருக்கும். இந்த டயரை வச்சு கூட ஓட்டிங்க, பசங்க சைக்கிள் டயர்ல வச்சு பசங்க விளையாடுருக்கோம். அதெல்லாம் ஒரு இதுவா இருக்கும். அது இந்த பனங்கோட்டை இது பண்ணி அதை ரெடி பண்ணி சக்கரை மாரி வச்சு பசங்க விளையாண்டுருக்கோம். அந்த சருவல்ல வந்து தள்ளிட்டு போவோம் சக்கரை மாதிரி, அது ஒரு வண்டி. அந்த மாதிரிலாம் விளையாடி ஜாலியா இருந்த ஏரியா இருக்கு.
1: அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தெரியுதா? நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க,
2: அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏன்னு கேட்டாக்கா, இது வந்து ரோடு போட்டு நல்லா மோடு பச்சு பள்ளமா இருந்து, இப்ப கொஞ்சம் அதுக்கு மோடு பள்ளம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. இப்ப டெவலப்மெண்ட் ஆகி போச்சு ஏரியா. இப்ப டாக்டர் எல்லாம் அதிகமா வந்து தங்கறதுனால, சிஸ்டர் எல்லாம் தங்கறதுனால ஒரு நகரப்பகுதி மாதிரி ஆகிப்போச்சு. கிராமப்பகுதி மாதிரி நகரப்பகுதி மாதிரி ஆகிப்போச்சு.
1: சோ அப்ப வந்து பயங்கர வந்து டெவலப் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்த வந்து பார்த்தா அந்த இடமா இந்த இடம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு.
2: அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த இடம் பார்த்தா இடமே தெரியாது. அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, எந்த இடத்துல விளையாடுனாங்க, போனாங்க, நிலம் பயிர் வச்சாங்கன்னு தெரியாது. இந்த இடத்துல நிலம் பயிர் வச்சோம், ஏட்ட வித்துட்டு போயிட்டாங்க நிலத்துல அவங்க. அதனால இந்த இடம் அவங்கள்ட்ட கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு,
1: கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வளம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடத்துல சைக்கிள் ஓட்டணும்
2: அனுபவங்கள். இப்போ கவர்மெண்ட்ல வந்து சைக்கிள் இருந்தாக்க நேரம் முருகா தேட்டர் இருக்கிற முருகா தேட்டர் வரைக்கும் அந்த சைக்கிள் போய் நிற்கும். அது அதுக்கு நம்ம பிரேக் தான் வண்டி நிற்கும். பிரேக் பிள்ளை நேரம் வண்டி அங்கத்தான் போய் நிற்கும். அது
1: அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போட்டி போட்டுன்னு போன அனுபவங்கள்
2: இருக்கு. இருக்குது. இப்போ நான் 4-5 பேரை இறங்கி சைக்கிள் ஓரே போவோம். அது அது மாதிரி போகும்போது எங்களுக்கு ஜாலியா இருக்கும். அது ஆனா அங்கிருந்து திருப்பி வரும்போது தள்ளி தான் வண்டி மேல வரணும். அது வண்டியில ஓட்டி வர முடியாது.
1: கண்டிப்பா
2: எல்லாருக்குமே இருக்கும். அது பசங்க நாங்க விளையாடுறது எல்லாருமே பார்க்கும் போது ஒரு ஆசையாவே இருக்கும். இறங்குறது போட்டு ஒரு ஜாலியா இருக்கும். சினிமா தேட்டர்லாம் வந்தாக்கா இப்ப எல்லாம் வந்து அப்ப கீத்து கோட்டை தான். அது கீத்து கோட்டை இருந்து அந்த மேட்டு பகுதியில் இருந்து சினிமா தேட்டர். சினிமா தேட்டர்லாம் போவோம். ரெண்டு ஸ்பா தான் ஓடும். அது 6 மணிக்கு ஒன்று, நைட்டு ஒன்று, ரெண்டு ஸ்பா தான் ஓடும். பார்ப்போம். ஆமா, வெயிட் பண்ணி நாங்க சினிமாவுக்கு போனோம். வெயிட் பண்ணிச்சோம், போய்தான் ஆகணும். அது அன்னைக்கு நல்லா வெயிட் பண்ணி கொஞ்சம் காரமா போவோம் சினிமா தேட்டருக்கு. நாங்க அது
1: அந்த அனுபவம் கண்டிப்பா வந்து மறக்கவே முடியாது இல்லையா? ஐயோ, எப்படா இந்த சினிமா வந்து போடுவாங்க, எப்ப நம்ம வந்து பாப்போம் அப்படின்ற மாதிரியான ஆவல் எல்லாம் வந்து நிறைய இருந்திருக்காங்க.
2: ஆமா, அப்ப வந்து படம் போறதுக்கு முன்னாடி வந்து பாட்டு போட்டு விட்டுருவோம். சரி, பாட்டு போட்ட உடனே நாங்க சீக்கிரமா கிளம்ப ஆரம்பிச்சோம். படம் தேட்டர்ல படம் போட போறாங்க, கொஞ்சம் வேகமா கிளம்பி ஓடுவோம்.
1: நிறைய வந்து இன்டிமேஷன் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உண்மை இருந்திருக்கு.
2: ஆமா, அப்ப வந்து நாங்க சைக்கிள்ல கிடையாது, நடந்துதான் போவோம். எவ்வளவு தூரம் வந்தாலும் நல்லா நடந்துதான் போவோம். எல்லாருமே வந்துட்டு வண்டி கிண்டி யாருமே கிடையாது. மேக்சிமம் எல்லாமே நடந்து போறவங்க தான். அது சைக்கிள் இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட சைக்கிள் தான், 20 சைக்கிள், 10 சைக்கிள் தான் உள்ள
1: கேட்டு.
2: டபுள் ட்ரிபிள்ஸ் தான் போயிடும். ட்ரிபிள்ஸ் போவோம், 4 பேருக்கும் போகும். ஆமா, அந்த சைக்கிள்ல வந்து போறது 4 பேர், 3 பேர் தான் அதிகம் போறது சைக்கிள்ல.
1: நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.
2: ரொம்ப நன்றி.
1: ஓகே, தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்ந்து கேளுங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி.

ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸிலும் மற்றும் 102.8 எஃப்எம் ரெயின்போவிலும் கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், நாட்டுப்புற இசையை கேட்டு ரசியுங்கள்.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை ஃபர்ஸ்ட் நம்ம புதுவை ஷோ சிவாஜி நகர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப ஜிப்மர் கிட்ட இருக்கக்கூடிய பிஏபி கிரவுண்ட்ல இருந்துதான் போக போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக மூணு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நடராஜன்.
1: என் பேர்
2: மனோகரன். வணக்கம். என் பேர் அன்பழகன்.
1: எதுக்காக

0: நாங்க உடற்பயிற்சி இது நடைப்பயிற்சிக்கோசரம் வந்திருக்கிறோம். ஒரு 20 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். ஒரு புத்துணர்ச்சி தான், ஒரு இன்னைக்கு பொழுது பூரா இதுவா போகும். உடற்பயிற்சினால நல்லா இருக்கும்.
1: நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் தான் வரோம், 10 வருஷமா வரோம். நான் இருக்குது 40 இயர்ஸ். இந்த இடம்லாம் வெறும் நிலமா இருந்தது, அதாவது மாந்தோப்பு முந்திரிக்காடு படந்தோப்பா இருந்தது, செம்மண் பூமியாகவும் ஓடையாகவும் இருந்தது. ஓடையாகவும் இருந்து இதெல்லாம் விளையாடுகிறேன். டூரிங் டாக்கிஸ் பக்கத்துல இருக்கும், அடிக்கடி நடந்து வந்து படம் பார்ப்போம். நல்லா இருக்கும். இறங்கி ஏறி அந்த டூரிங் டாக்கிஸ் வெங்கடேஸ்வரா டாக்கிஸ் இருக்கும், படம் பார்ப்போம். தியேட்டர்லாம் இப்போ வந்து எடுத்துட்டாங்க, எல்லாம் இதாகி போச்சு. இப்ப தியேட்டர் இந்த பக்கம் இல்லை. ஆமாங்களா,
2: நினைச்சு
1: பார்த்தா கூட இப்ப வரமாட்டது, அந்த அளவுக்கு ஒரு ஜாலி
2: அனுபவிச்சேன்.
1: கிடைக்கல, கண்டிப்பா கிடைக்கல. அது சின்ன சின்ன சின்ன நண்பர்களோட, இப்ப சின்ன பசங்களோட அந்த இதுவே ஒரு ஜாலி. அதாவது ஸ்கூல்ல கட்ட எடுத்து சினிமா பாக்குறது, அதெல்லாம் ஒரு உண்மை என்ஜாய்மெண்டா இருந்தது.
2: அந்த டைம்ல வீட்டுல மாட்டிருக்கீங்களா?
1: வீட்டுல மாட்டிருக்கோம். ஏன்னா நாங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போறோம்ட்டு 5:30 வருவோம். எனக்கு முன்னாடி கிளாஸ் முடிச்சுட்டு 4:30 வந்த பசங்க வந்து கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். மாட்டி ரைடு தான்.
2: சரியான அடி விழுந்துருக்கா?
1: அடிலாம் கிடையாது, இருந்தாலும் அந்த வாய்ப்பு வச்சு நம்ம மனசு ரொம்ப.
0: அப்ப அந்த காலத்துல இருக்கிற ஒரு பயம் எல்லாம் அதுதான் நெஞ்சு நெஞ்சு நாங்க இந்த காலத்தை தள்ளிடுறோம்.
1: பேசினா ஜாலியா பொழுதுபோக்காவோ, உடம்புக்கு புத்துணர்ச்சியாவோ, மனசுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸாவோ இருக்கு.
0: ஆமா, இங்க வந்து 2 வருஷம் ஆகுது. இவர் வந்து ஒரு 50 வருஷம் போயிட்டு வருது.
2: புத்துணர்ச்சி
0: இருக்குது, நல்லது கட்ட பேசுவோம், மன விட்டு பேசுவோம். கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா
1: மீன் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி நிக்காது, உடனே இந்த பூமி வந்து நிறுத்தணும், தண்ணியா நிக்காது. மாட்டிக்கணும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை, இல்ல ஏதாவது பசங்க மாட்டிக்கிச்சு அதாவது வேற மாதிரி அசம்பாவிதம் நடந்தது, அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது.
0: விடுமுறை நாட்கள்ல வந்து கும்பலாம்
2: விளையாண்டு
1: முந்திரி தோப்பு இருக்கும். முந்திரி தோப்புல முந்திரி பழம் பழம் பறிச்சு சாப்பிடுவோம், வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். அதெல்லாம் ஒரு ஜாய்ஃபுல்.
2: இந்த டைம் வந்து முந்திரி சீசன் அப்படின்னும் பொழுது சான்ஸே இல்லை.
1: கண்டிப்பா சான்ஸே இல்ல.
2: நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து சொன்னீங்க, உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது நன்றி. நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ.
2: தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 நேயர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நாம புதுவை.

0: टाइगर का हुक्म। अर्थमैंदा राजा
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நின்று அங்க இருக்கிற நேயர்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பேச போறாங்க, அவங்க என்ன மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னுடைய பேர்
2: பாலசுப்ரமணியன்.
1: வருவோம்
3: அந்த காத்துலாம் அடிக்கும் பொழுது இந்த தூங்கக்கூடிய அனுபவங்களும் வந்து இந்த மரத்தடி நிழல்லாம்
1: மல்லாட்டை சாப்பிட்டு அந்த காத்துல தூக்கம் வந்துடும். அப்படியே ஒரு கொட்டா ஒண்ணு இருக்கும், ஓனர் வந்து ஒரு கொட்டா போட்டு வச்சிருவாங்க மல்லாட்டை கொட்டுறதுக்காக. அந்த கொட்டா ஓரமா படுத்து தூங்கிடுவேன். இந்த ஆயா வந்து போகல இட்டு போவாங்க, வீட்டுக்கு கூட்டு போவாங்க. மதியானம் காலையில வரக்குள்ளேயே எங்களுக்கு கூழ் எட்டுன்னு வருவோம், குடிக்கிறதுக்கு கூழ் செஞ்சு எட்டுன்னு வருவோம். இங்கே மதியானம் கூழ் சாப்பிட்டு படுத்துக்குவோம். அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருமே வெதிலித்தனமா இருப்போம். ஆமா, எனக்கு 60 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் நல்லாதான் இருக்கிறேன். காலையில 1 ஹவர் வாக்கிங் போவேன், சாயந்தரம் முடிஞ்சா வாக்கிங் வருவேன், இல்லைன்னா டைம் இல்லைன்னா வாக்கிங் வர
3: மாட்டேன்.
1: கலப்படம் இல்லாத உணவு,
3: நல்ல ஒரு சத்தான உணவு வந்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த காலத்துல வந்து காசு கம்மியா இருந்தது, நல்ல பொருள் கிடைச்சது. இன்னைக்கு வந்து காசு அதிகமா இருக்குது, கலப்பட பொருள் கிடைக்கிறதுனால எல்லாம்
3: உணவு வகைகளுக்கு வந்து மாறி இருக்கு. பட் இதுல ட்ரெடி

0: அவங்களுக்கு
1: பிடிச்ச மாதிரி உணவு வகையில மனைவி செஞ்சு கொடுக்குறாங்க. சத்தான இதெல்லாம் வந்து அது வந்து பழைய ஃபுட்டுமே தெரியாம புதுசா அவங்க ஏதோ வெரைட்டிஸா இந்த இந்த இதுல செஞ்சு நல்ல விதமா கொடுக்குறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ
0: தேங்க்யூ.
1: உங்க பேர் சொல்லுங்க. அன்புமணி. வாக்கிங் வந்து 45 வருஷமா வரேன். வாக்கிங் வந்து நாளைக்கு ஒரு ஃபுட்டு 3 மணி நேரம்
0: சுத்துவான்.
1: போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப கொஞ்சம் புதிய ரோட் எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்ல சமயம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு.
0: நீங்க மட்டும்தான் வர மாதிரி பாக்கீங்களா, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து சொல்றீங்களா இந்த மாதிரி வாங்கிங்களா?
1: வீட்டுலயே சொல்லிடுறோம், வீட்டுல பக்கத்துல அவங்க போயிருக்கிறாங்க, நாங்க தான் இங்க வந்து போயிருக்கிறோம்.
0: நிறைய பெண்கள்
1: ஆமா எல்லாம் வந்து லைசன்ஸ் பழகமாயிட்டாங்க நிறைய பேரு. இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. டெய்லி நாங்க ஒரு 10-15 பேரு ஒன்னா வாக்கிங் போவோம்.
0: எல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே நன்றி. ஓகே
0: தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரத்து கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நாம புதுவை.
2: ஹலோ

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ நம்ம கோரிமை கிட்ட இருக்கக்கூடிய சிவாஜி நகர்ல ஸ்டார்ட் ஆகி CUT கிரவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துலதான் வந்து போச்சு இல்லையா? ஓகே, அடுத்ததா உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் இருக்கு. அதுல கலந்துகிட்டு உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போன இருங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 இந்த நம்பருக்கு. சீக்கிரமா வந்து கூடவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுடைய ஊரு, பேரு எல்லாத்தையும் டைப் பண்ணி சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை இப்ப ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. டாடா, பாய் பாய்.

0: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. தர்மர் வந்து சக்கரவர்த்தி ஆனார். பீஷ்மர் வந்து யுத்த பூமியில் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார், உயிரை விட போகிறார். சூரியன் வந்து வட திசை அடைகிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தர்மர் வந்து கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பார்க்குறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வரார். தம்பிமார்கள் திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க. பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம், ஆசிரமம், மக்கள் கடமை, அரசருடைய கடமை, இது மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறார். அவர் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான், கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில் நிறுத்தினார். திரௌபதியை பார்த்தார். மகளே, ஏம்மா சிரிச்சேன்னு கேட்டார். என்னை மன்னிச்சுருங்க பிதாமகரே, ஏதோ தெரியாமல் சிரிச்சுட்டேன்னாங்க அவங்க. குழந்தாய், உன்னை மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் வந்து காரணம் இல்லாமல் பலர் முன்னிலையில் இப்படி சிரிக்க மாட்டாங்க, வெக்கப்படாமல் விஷயத்தை சொல்லுன்னார் அவர். திரௌபதிக்கு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டது. சுவாமி, நீங்கள் இப்போ இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதை பார்க்குறப்போ எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அதாவது, இன்றைக்கி தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்குற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமாக பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார். அந்த சமயத்தில் இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சுருந்தார்? ஒருவேளை அதுக்கப்புறம் தான் இந்த தர்ம விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி யோசித்தப்போ தான் அந்த சிரிப்பு வந்துட்டுது, என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம். பிதாமகர் இதுக்கு அமைதியாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். குழந்தாய், உன்னோட கேள்வி நியாயமானது தான். இதில் வந்து ஒன்று நான் மன்னிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? துரியோதனன் சபையில் நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்க தான் செய்தது. ஆனால் துஷ்டனான துரியோதனன் உணவை நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது காரணமாக என்னுடைய அறிவு வந்து மழுங்கி போச்சு. நல்லது கெட்டதை பற்றி ஆலோசிக்க முடியாமல் போயிட்டுது. தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிட்றவனுடைய மனமும் உடம்பும் கெட்டுப்போடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ வந்து போரில் அர்ஜுனன் வந்து என் மேலே எய்த அம்புகளால் என் உடம்பில் இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு. கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது. அதனால் என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது. அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடிஞ்சுது அப்படின்னாராம் பீஷ்மர். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில் உட்காந்துடக்கூடாது. சாப்பிட்ற கூப்பிட்றவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் யோசித்து பார்க்கணுமா. கெட்ட எண்ணத்தோடு போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடித்த கையோடு முக்கியமான பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்ருவாங்களே. முக்கியமாக பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் யாராவது சாப்பிட கூப்பிட்டா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கூப்பிட்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். சில சந்தர்ப்பங்களில் சாப்பாடு புத்தியில் ஒரு தெளிவை உண்டாக்குறதும் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவர் சாப்பிட்றதே இல்லை. எப்போவது கொஞ்சம் தண்ணி பால் அவ்வளோதான். ருசியெல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஊரில் ஒரு ஓட்டல்

0: அதோட முதலாளி ஒருத்தர், அவரும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போனார். அவர் முன்னாடி போய் பணிவாக நின்னார். துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு காலில் விழுறதுக்காக போனார். அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திரிச்சு இவர் காலில் விழுந்துட்டார். ஹோட்டல் முதலாளி பதறி போயிட்டார். சுவாமி, என்ன இது அபச்சாரம், நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டலில் தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ருசியெல்லாம் கடந்து வெறுத்து ஞானியாக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் சாப்பாடு தான் காரணம் அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டானில் உள்ள முதல் ஜோதிர்லிங்க தலமான சோம்நாத் ஆலயத்திற்கு செல்கிறார். இந்த ஆலயம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நடைபெறும் சோம்நாத் அம்ரித் பர்வ் 2026 கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாட்டின் அந்நிய செலாவணியை பாதுகாக்கும் பொருட்டு அடுத்த ஓராண்டிற்கு மக்கள் தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று அவர் நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டு பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தி வரும் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் அர்ப்பணிப்பு, புதுமை மற்றும் விடாமுயற்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15 தேதி நண்பகல் 12 மணிக்கு முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பாகும். ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இந்தியா சீனாவுடன் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் உலகக்கோப்பை போட்டிக்கு இந்தியா நேரடியாக தகுதி பெறும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.
5: நேரம் 9:02.

0: கொண்டிருப்பது இணைய வழி நேர் விருப்பம். கேட்க போறீங்க நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல் ஒரு பேரு எல்லாத்தையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணும். நம்பர் என்ன அப்படின்னா 7598510505. நம்பர் மறுபடியும் சொல்றேன், 7598510505 நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், படம், உங்க பேரு, என்ன ஊரு எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நேர்களே, நமக்கு அதுக்குள்ள ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யாரு, எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில இருந்து வருண், சிங்கம் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு வருவோமா?
1: I love you.

கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். பாடல்கள்

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நிர்வீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். விருப்பமான பாடலை நீங்களும் கேட்கணுமா, உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பர் என்னன்னா 7598510505 உங்க பேரு, உங்க ஊரு, என்ன பாடல், என்ன படம் அப்படிங்கறத முக்கியமா பாயிண்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடலை நாங்களும் உங்க கூட கேட்டு என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேரிலே அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, கரூர் மாவடியான்ல இருந்து ரகுபதி, காவியா, தங்க பொண்ணு அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன படம்னா வீரம். நமக்குலாம் ரொம்ப தெரிஞ்ச படம் வீரம். படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் வருது, கேட்டு வரலாம்.
4: ஏ பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி, வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கட்டு எறிக்குது, காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 2.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பு. பாடல் கேட்டிருக்காங்க யாருன்னா, திருவண்ணாமலையில இருந்து சுகந்தி, அர்ஜுனன், பிரியா, பிரசன்னா இவங்க ரம்மி படத்துல இருந்து நல்ல பாடல் கேட்டிருக்காங்க. கேட்கலாமா? நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலும் இடம்பெறணுமா? உடனே என்ன பண்றீங்கன்னா, வாட்ஸ்அப் எடுத்து 7598510505 நம்பர்ல உங்களுக்கு பிடித்த பாடல், படம், உங்க பேரு, என்ன ஊரு அப்படின்றத டைப் பண்ணி உடனே அனுப்புங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோலிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட

சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15ஆம் தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெட்ஸ் மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹெட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம்ல. அடுத்ததா சென்னை ஓட்டியிலிருந்து சுரேஷ் நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?

கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேர் விருப்பம். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 நம்பருக்கு. உங்க பேரு, ஊரு, உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன படம் அப்படிங்கறதையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி முல்லைக்காடுல இருந்து பாபுங்கிறவங்க காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் அப்படிங்கிறவங்க 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

நிகழ்ச்சியில எல்லா பாடலும் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில இன்னும் பாடல் கேட்ட நேயர்கள் யாராருன்னா, பம்மல் ராஜன், அறந்தாங்கி ஐயப்பன், தூத்துக்குடி சி சுப்பிரமணியன், சீதாலட்சுமி, செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கணேஷ்மா, கோட்டை வாசல் ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, கள்ளக்குறிச்சி சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், விழுப்புரம் ரோஜா முகுந்தன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், குப்பநத்தம் டி ராமு,

0: காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமபிரியா, துருவ ரவிக்குமார், கடலூர் சோனாட்சி சிவகுமார், முதலியப்பேட் தங்கபாண்டி, தேனி ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், லோகேஸ்வரன், முதுகுடி வி அய்யனார், ராஜபாளையம் வி பிரபு. கேட்ட பாடல் ஒளிபரப்பாகலன்னு கவலைப்படாதீங்க. மீண்டும் நாளை காலையில இதே டைம்க்கு நிகழ்ச்சி இருக்கு, ட்ரை பண்ணுங்க. நிகழ்ச்சி கேட்ட அனைவருக்கும், பாடல் கேட்ட அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு இன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கடந்த 1998 பொக்ரானில் நடைபெற்ற வெற்றிகரமான அணுசக்தி சோதனைகளுக்கு வித்திட்ட நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் இந்தியா பெருமையுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பிரதமரின் கிராம திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடக்கி வைத்து, கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக கூறியுள்ளார். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15 தேதி நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசையிலும் எஃப்எம் 102.8 ஒலிபரப்பாகும். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நேரம் 10:03, 4 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம். என்னங்க ரெடியா? சோ உங்க புத்திசாலித்தனத்துக்கு ஒரு டெஸ்ட், உங்க மூளைக்கு வேலை வந்துடுச்சுங்க. சோ உங்களுக்கான கேள்விகள் இங்க அதிரடியா காத்துட்டு இருக்கு. சோ உங்க பதில சும்மா பட்டாசா தெரிக்க விடுங்க. இது என்ன ஷோ? கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ வந்துட்டேன். ஓகே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி, முதல் க்வெஸ்சன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது எது? என்னங்க கேள்விய மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது எது? ஓகேவா? சோ கேள்விக்கான பதில நீங்க கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்கூட்டி குறியீட்டு எண்ணையும்

சேர்த்து டயல் பண்ணுங்க. என்னங்க கேள்விக்கான பதில சும்மா தேடிக்கிட்டே எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, சும்மா அதிரடியான சாங்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சோ அதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. யாரு, பதில் என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் ஜோ மேடம்.
2: வணக்கம் சார். நலமா இருக்கோம் சார். நீங்க நலமா?
3: நலம். நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார்.
3: அதாவது கணினி இந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு முதல்ல ஆரம்பத்துல நம்ம அறிவு திறமைக்கும் நம்ம மேம்பாட்டு புக்கும் கணினி தான் இருந்தது. இப்பதான் கைபேசி.
2: ஓகே சார்.
3: அந்த கணினியில முக்கியமானது என்னன்னு சொன்னா, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்கின்ற சிபியு, அதுதான் மூளையாக வேலை செய்கிறது.
2: ஓகே சார்.
3: அதை நம்ம வந்து மறந்து விடக்கூடாது. அதுதான் நம்ம, அதாவது கணினியில வேலை செய்யறது வந்து நமக்கு கண்களுக்கு நல்லது. கண்களுக்கு நல்லதுன்னா கைபேசியை விட அது நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கணினி யூஸ் இருக்கணும். கைபேசியை தவிர்த்து கணினி யூஸ் பண்ணலாம், கைபேசியில குறைச்சிக்கலாம்.
2: ஓகே சார். ஓகே சார், கரெக்டான பதில் சொன்னீங்க சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
3: தேங்க்யூ.
2: தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, நம்ம நேயர்கள் வந்து முத கேள்வி கேட்டிருந்தா சும்மா சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க. சோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இணையத்தின் முழு விரிவாக்கம் என்ன? ஓகேவா, கேள்விய மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இணையத்தின் முழு விரிவாக்கம் என்ன? சோ உங்க கேள்விக்கான பதில நீங்க கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: நம்ம

0: கெட்ஸ்அட்கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இணையத்தின் முழு விரிவாக்கம் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். சோ இதுக்கான பதில் சொல்றதுக்காக ஒரு காலர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வாங்க, யாரு, எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார். கேள்விக்கான பதில் சொல்லலாமா?
1: இன்டர்கனெக்டர் நெட்வொர்க்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், பதில் சொன்னதுக்கு நன்றி சார்.
1: நன்றி,
0: நன்றி சார், நன்றி சார். பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சோ அடுத்த கேள்வி, நம்ம கெட்ஸ்அட் கோ நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அதிரடியான கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, WWW என்பதன் விரிவாக்கம் என்ன? சோ கேள்விய மறுபடியும் சொல்றேன், WWW என்பதன் விரிவாக்கம் என்ன? பாத்தீங்களா, இப்ப நம்ம நேயர்கள் எல்லாம் சூப்பரா இது கால் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இப்ப கால் பண்ணுவாங்க பாருங்களேன். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா, 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு அந்தலாம்

0: கெட்சட்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்த அப்படின்னா, WWW என்பதன் விரிவாக்கம் என்ன? சோ ஓகேவா, இதுக்கான பதில சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: ஓகே சார், ஓகே சார், கேள்விக்கான பதில் போயிடலாமா?
1: போயிடலாம் மேடம்.
0: என்ன சார் பதில்? அடுத்த ஒரு அதிரடியான கேள்வி வருது. என்ன அப்படின்னா, கணினியின் தகவலை நிரந்தரமாக சேமிப்பது எது? கேள்விய மறுபடியும் சொல்றேன், கணினியின் தகவலை நிரந்தரமாக சேமிப்பது எது? ஓகேவா, இதுக்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி வரையில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸிலும் மற்றும் 102.8 FM ரெயின்போவிலும் கேட்க தவறாதீர்கள். நேயர்களை வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், நாட்டுப்புற இசையை கேட்டு ரசியுங்கள்.

0: கெட்ஸ்அட்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, கணினியின் தகவலை நிரந்தரமாக சேமிப்பது எது அப்படின்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். சோ இதுக்கான பதில சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்
0: மேம். வணக்கம் சார். யாரு, எங்க இருந்து? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார். சோ கேள்விக்கான பதில், நன்றி சார். நேயர்களே, கெட்ஸ்அட்கோ நிகழ்ச்சியில அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி காத்துட்டு இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? கேள்வியை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? சோ இதுக்கான பதில நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா, 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ இப்ப ஒரு அதிரணியான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

போயல

0: கெட்ஸ்அட்கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். சோ இதுக்கான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்
0: மேம். சார், கேள்விக்கான பதில் சார்.
1: ஆமாமா, அதாவது இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதுதான் மேம் சரியான விடை நீங்க கேட்ட கேள்விக்கு.
0: ஓகே சார், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க சார். வாழ்த்துக்கள் சார்.
1: தேங்க்யூ சோ மச் மேம். பை.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு கெட்ஸ்அட்கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? சோ கேள்விய மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ஏஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? சோ கேள்விக்கான பதில நீங்க கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா, 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ அது ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: கெட்சட்கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஏஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: வணக்கம்
2: சார், எப்படி கேள்விக்கான பதில் சார்?
3: கேள்விக்கான பதில்
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நேயர்களே, பாத்தீங்களா, நம்ம கேள்விக்கு எல்லாரும் எவ்வளவு சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்த அதிரடியான கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய தேடுபொறி எது? மறுபடியும் கேள்வி சொல்றேன், உலகின் மிகப்பெரிய தேடுபொறி எது அப்படின்றதுதாங்க கேள்வி. ஸோ இதுக்கான கரெக்டான பதிலை நீங்க கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து சொல்லுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: You know what? Guess who's back?

எல்லாருமே பதில் சொன்னாங்க. ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் யாரெல்லாம் அவங்களோட பதிலை கால் பண்ணி சொன்னாங்களோ அப்படின்ட்டு, ஸோ அந்த நேயர்கள் எல்லாருக்கும், நம் நேயர்கள் எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இப்போ ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

கெட் செட் கோ நிகழ்ச்சியில கடைசியா லாஸ்டா என்ன கேள்வி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய தேடுபொறி எது அப்படின்னு. சோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா கூகுள். இதுதான் அதுக்கான கரெக்டான பதில். சோ இன்னையோட நிகழ்ச்சியில நிறைய பேரும் சும்மா பட்டாசா பதிலெல்லாம் தெரிக்க விட்டாங்க, சும்மா அட்டகாசமா

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு இன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கடந்த 1998 ஆண்டு பொக்ரானில் நடைபெற்ற

வெற்றிகரமான அணுசக்தி சோதனைகளுக்கு வித்திட்ட நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் இந்தியா பெருமையுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவில் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டதன் 75th ஆண்டை குறிக்கும் வகையில் நடைபெறும் சோம்நாத் சுவாபிமான் உற்சவத்தை முன்னிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்த உற்சவம் இந்தியாவின் பேராற்றலை கொண்டாடும் ஒரு நிகழ்வு என்றும் இந்தியாவின் ஆன்மீக உணர்வு மற்றும் நம்பிக்கையின் வலிமை மிக்க அடையாளமாக சோம்நாத் ஆலயம் திகழ்கிறது என்று தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் கோஸ்டாரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மேனுவல் தோவார் ஆகியோர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசித்தனர். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கி வரும் 17th தேதி வரை நடைபெற உள்ளது. 28 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 180 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். சுமார் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்த புகழ்பெற்ற போட்டியை நடத்துகிறது. ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இந்தியா சீனாவுடன் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் உலகக்கோப்பை போட்டிக்கு இந்தியா நேரடியாக தகுதி பெறும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02. இனி கேட்கலாம் வளமான பாரதம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம்.
3: எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள்.
2: அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: நியூஸ் பேப்பரை பாப்போம்.
5: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
4: நியூஸ் பேப்பர்ல என்னதான் செய்தி? விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு. நல்ல செய்தி தான்.
6: காலையிலேயே என்ன புழுக்கம்? பூமி வெப்பமயமாவதுன்னு சொல்றாங்களே, அது இதுதானோ? அண்ணே ஒரு டீ மீடியம். பேப்பரை படிச்சுக்கிட்டு பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறது நம்ம ஏழுமலை தான். ஏழுமலா? ஏம்பா ஏழுமலா?
5: வாப்பா செல்வம், என்ன காலையிலேயே வெள்ளையும் சொல்லையுமா எங்க கிளம்பிட்ட?
6: நான் சிதம்பரம் வரைக்கும் ஒரு வேலையா போறேன், அதான் பஸ் வர்றதுக்குள்ள ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம்னு வந்தேன். ஆமா, நீயும் வெள்ளையும் சொல்லையுமா தான் இருக்கிறா, எங்க கிளம்பிட்டப்பா?
5: நானும் சிதம்பரத்துக்கு தான்ப்பா போலான்னு இருக்கேன்.
6: ஓஹோ,
5: பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் தொடர்பா சில சந்தேகங்கள் இருக்கு. நண்பர்கள் சிலரும் சிதம்பரத்துக்கு வர்றதா சொல்லி இருக்காங்க. அதான் டீ சாப்பிட்டுட்டு வண்டி எடுக்கலாம்னு.
6: ஏழுமலா என்ன சொன்னா? பயிர் காப்பீடு தொடர்பா சிதம்பரத்துக்கு போறதா தானே சொன்ன? ஏம்பா நானும் அது சம்பந்தமா தான் சிதம்பரம் போறேன். வண்டியிலே வரட்டுமா? அப்படியே பேசிக்கிட்டு நம்ம கடலூர்ல கிளம்பணும்னா ஒரு மணி நேரத்துல சிதம்பரம் போயிடலாம்பா.
5: சரிப்பா செல்வம், போலாம்ப்பா. அண்ணா இந்தாங்க டீ குடிச்சதுக்கான காசு.
6: ஏழுமலா உனக்கு சேர்த்து நானே கொடுத்துட்டேன்பா, வா போலாம். வண்டி எடுக்கலாம்ல?
5: சரிப்பா உட்காருப்பா.

0: ஏமா எழுமலா, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் யாரு கொண்டு வந்தா? எப்பல இருந்து நடைமுறையா இருக்கு?
1: பிரதமரோட பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 பிப்ரவரி மாதம் 18 நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களால தொடங்கப்பட்டது.
0: அப்படியா?
1: அப்போதுல இருந்து நடைமுறைக்கு வந்து இப்போதும் தொடர்ந்து செயல்பட்டு வருதுப்பா.
0: பரவாயில்லையா, நம்ம இந்திய நாடு முழுக்க இந்த பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் நடைமுறையில இருக்கிறதால இது மாபெரும் திட்டம்னு சொல்லலாமா?
1: உலகத்திலேயே 3வது பெரிய பயிர் காப்பீட்டு திட்டமா பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்குது. பல கோடி விவசாயிகள் புதுசு புதுசா இந்த திட்டத்துல சேர்றதால இது விரிவடைஞ்சுகிட்டே போகுதுப்பா.
0: ஓஹோ, ஏழுமலா, இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தோட பயன்கள் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
1: செல்வம், பேசிக்கிட்டே வந்ததுல ஆலப்பாக்கம் ரயில்வே கேட்டே வந்துருச்சுப்பா.
0: ஆமா,
1: கேட்டை தாண்டி ஒரு அம்மா கேழ்வரகு கூழ் விற்பாங்க. அதோ பருப்பா, அதோ நிக்கிறாங்க பருப்பா.
0: ஆமா, அதோ ஒரு அம்மா கூழ் விற்கிறாங்க.
1: செல்வம், இறங்குப்பா, 2 கேவுரு கூழ் சொல்லுப்பா. வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு நானும் வர்றேன்.
0: அம்மா, அம்மா, 2 கூழ் இந்தாம்மா, 50 ஏழுமலா, இந்தாப்பா கூழ்.
1: சூப்பரா இருக்குப்பா கூழ். துவையல் சூப்பரா இருந்ததுல.
0: ஆமா,
1: ஊறுகாய் கூட நல்லா டேஸ்டா இருந்ததுப்பா.
0: பார்த்ததே நாக்குல எச்சி ஊறுதுப்பா.
1: ஆமாப்பா, இந்த சிறுதானியத்தை சாப்பிடுறதுனாவே ஒரு அலாதியான விஷயமா தான்ப்பா இருக்குது.
0: ஆமாமா,
1: டீ குடிச்சப்ப இல்லாத சுகம் இந்த கூழ் குடிச்ச உடனே வருதுப்பா. சரிப்பா செல்வம், நாம கிளம்பலாம்.
0: இத வந்துட்டமா
1: செல்வம். என்னவோ கேட்டிய?
0: அதுவா, பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் பயன்கள் பத்தி தான் கேட்டேன்.
1: அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளுக்கும் சேர்த்து நாம காப்பீடு செய்ய முடியும்ப்பா இந்த திட்டத்துல.
0: அம்மா, அது என்னப்பா அறுவடைக்கு பிந்தைய இழப்பு?
1: சொல்றேன் செல்வம். இப்ப நெல்ல அறுவடை பண்றோம்,
0: சரி,
1: களத்துல கூச்சி வச்சிருக்கோம்.
0: ஆமா,
1: திடீர்னு பெரும் மழை, களத்துல இருந்த நெல் முட்டை எல்லாம் சேதம் ஆயிடுச்சு. அப்ப நாம பயிர் காப்பீடு அதுக்கும் சேர்த்து பண்ணிருந்தோம்னா இழப்பிட வாங்க முடியும்ப்பா.
0: ஓஹோ, மேலும் திட்டத்தோட பயன்கள் சொல்லுப்பா.
1: இன்னொன்னு, தண்ணீர்ல முழுகிய பயிர்களுக்கும் இழப்பீடு உண்டுப்பா.
0: அதுதான் வருஷம் வருஷம் புயல் மழைன்னு வெள்ளம் வருதா?
1: ஏற்கனவே இருந்த தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்துல புயல் பாதிப்பு இழப்பீடு கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சுப்பா. ஆனா இந்த புதிய திட்டத்துல அனைத்து பகுதிகளுக்கும் புயல் பாதிப்பு இழப்பீடு வழங்கப்படுகிறது.
0: சூப்பர். ஏழ்மலா,
1: ஏற்கனவே உள்ள பயிர் காப்பீட்டு திட்டங்களில் இழப்பீடு பெற விவசாயிகள் ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனா இந்த புதிய திட்டத்துல 30-45 இழப்பீடு கிடைக்குதாம்ப்பா.
0: நல்ல அருமையான திட்டம் தான்ப்பா இது.
1: ஆமாம்ப்பா, விதைப்புக்கும் அறுவடைக்கும் இடைப்பட்ட காலத்துல காற்று அப்புறம் பூச்சி நோய் தாக்குதல் இதெல்லாம் பயிர்களில் பாதிப்பு ஏற்பட்டது தெரிஞ்சதுன்னா மொத்த காப்பீட்டு தொகையில 25% அப்போதே கிடைக்கும். அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளுக்கும் காப்பீடு பெறலாம்.
0: அருமையாக விவசாயிகளோட நலத்துல அக்கறையோட இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.
1: செல்வம், ஒரு வழியா சிதம்பரம் வந்துட்டோம். இந்த தாண்டி போனோம்னா ஒரு நண்பரோட வீடு, அவரும் ஒரு விவசாயி தான். அவரை பார்த்துட்டு அப்புறமா நம்ம போலாம். அதாவது அந்த வீடு தான்ப்பா. வண்டியை ஓரமா நிறுத்துறேன், உள்ள வாப்பா, போலாம் வாப்பா. செல்வம், இவர் தான் என்னுடைய நண்பர்.
0: வணக்கம். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பேரு, அப்புறம் அதை பத்தின செய்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்.
2: என்னுடைய பெயர் வி சிவகுமார், லட்சுமிகுடி, கும்பராட்சி வட்டாரம், கடலூர் மாவட்டம், காட்டுமன்னார்வடி தாலுக்கா. நான் 30 விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். நெல் வீராண ஏரிக்கரையிலிருந்து 4 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறேன். விவசாயி அனைவரும் இன்சூரன்ஸ் செய்ய சொல்லியிருக்கிறேன். இன்சூரன்ஸ் பண்ணி சரியான நிவாரணம் கிடைக்கவில்லை. பயிர் வச்சிருக்கிறோம், பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து மஞ்சள் கொடி விழுது, அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. அதையும் தனிப்பட்ட முறையில் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து அதை கணக்கெடுத்து நிவாரண

0: செய்து கொடுக்கணும். வெள்ள நிவாரணம் வந்து சில பேருக்கு நிக்குது, சில பேருக்கு வீழ, அதனால அதையும் கணக்கெடுத்து செய்யணும். பொதுவாக இன்சூரன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான், எல்லாரும் கட்டுங்க கட்டுங்கன்னு. வீராணை ஏரி விவசாய பாதிப்பு ரொம்ப அடைஞ்சது, விறகால விரைச்சி அதுல களை எடுக்கிறதும் வெறும் களையதான் விளையுது, அதனால நஷ்டம்தான் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் நான் தான் கட்டுவேன். அந்தந்த ஊர்லயும் நெல்லுக்கு எடுக்க மாதிரி உளுந்து கெடுக்கணும், அப்பதான் விவசாயிகளுக்கு பயனடைவாங்க. மத்திய மாநில அரசு நன்மை செய்தாலும் அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு ஊர் எடுத்தா விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும். எங்க ஊர்ல தான் அதிகமா கட்ட சொல்லியிருக்கேன் நான், மக்கள்கிட்ட வந்து தினந்தோறும் சொல்றதுனால. ஏன்னா இயற்கை இடர்பாடுகள் நிறைய இருக்கு, அதனால நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு. ஏன்னா விவசாயி நன்மை அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்யறோம். மத்திய கவர்மெண்ட்டு நன்மை அடையதான் செய்யுது, அதை வந்து கட்டினவங்க சில பேர் அப்புறம் வருஷம் வருஷம் இப்போ இந்த வருஷம் அதிகமாக கட்டுறாங்க, மூணு வருஷமா கட்டிட்டு இருக்காங்க, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. போன வருஷம் சுத்தமாக நெல்லு கிடைக்கல, உளுந்துக்கு தான் கிடைச்சிது. உளுந்துக்கு என்னன்னா ஒரு கும்பராசி உண்டினா நாலு ஊரில் மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் எடுக்கணும் பயிர். நெல்லுக்கு எடுத்த மாதிரி பயிருக்கு எடுக்கணும், நாலு ஊருக்கு எடுத்துட்டு அது வந்து சரி வராது. வாழ்க்கை ஆதாரமே அது விவசாயி தம்பி தான் இருக்கு. அதனால இன்சூரன்ஸ் வந்து நேரடியாக மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து விவசாயிகளுக்கு நஷ்டீடாக கொடுக்கணும். இதான் என்னுடைய கோரிக்கை.
1: செல்வம்
2: மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த திட்டம் வந்து விவசாயிக்கு ஒரு முக்கியமான நல்ல திட்டம். இது இந்த திட்டத்துல நம்ம சேரணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, சிட்டா அடங்கல், இது வந்து கிராம நிர்வாக அதிகாரியிடம் திட்டம் வாங்கிட்டு வந்து வேளாண்மை விரிவாக்க அலுவலர் கொடுத்தோம்னா அவர் வந்து ஒரு ஏக்கருக்கு 500 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்ட சொல்லுவாரு. அதாவது குடுவை பட்டத்துக்கு நெல், மணிலா, உளுந்து எந்த பயிர் வந்தாலும் அந்த ஒரு சீசனுக்காக இவ்வளவுதான் இன்சூரன்ஸ் உள்ளது அப்படின்னு வேளாண்மை அலுவலர் சொல்லிடுவாரு. இந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட நாள் மட்டுமா இருக்கும். அது பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்றதுக்கு இது இன்சூரன்ஸ் 500 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. இப்ப அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணோம்னா அனைத்து விவசாயிகளுமே பயிர் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டால், வறட்சியால பாதிக்கப்பட்டால் வேளாண்மை அலுவலகம் வந்து வயல நேரடியா பார்த்து அந்த இன்சூரன்ஸுக்கான தொகையை ஒரு ஏக்கருக்கு 1300 ல இருந்து 1500 வரையும் கிடைக்கும். மினிமம் 5%, 10% கிடைக்க வாய்ப்பு இருந்து இந்த ரெண்டு தொகையும் 1 ரூபாய் நம்ம விவசாயிக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் 5% உள்ள ஊக்கத்தொகையும், அடுத்தது 10% உள்ள ஊக்கத்தொகையும் 2 முறையா விவசாயிக்கு நேரடியா கிடைக்கும். ஆனா கண்டிப்பா வந்து ஒட்டுமொத்த விவசாயியும் அந்த பாதிப்பு ஏற்பட்டால்தான் இது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப தனி ஒரு மனிதன் வந்து என் வயல்ல வந்து பாதிச்சு போச்சு, மயில பூச்சி வந்து போச்சு அப்படின்னா வேளாண்மை அவர் ஏத்துக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 விவசாயி அந்த ஒரு ஊரே பயிர் வந்து பாதிப்பாகி போச்சு அப்படின்னு அவங்க வந்து பார்த்தாதான் இந்த தொகை கிடைக்கும். அதே மாதிரி வறட்சியில வந்து மழை பெய்யாம வந்து நடுவு நட்டு இல்ல பயிர் கரிகள் ஏற்பட்டு அந்த மாதிரி இருந்தா எல்லா விவசாயம் கிடைக்கும். இது ஒரு நல்ல திட்டம். ஒவ்வொரு பகுதி வேளாண்மை அளவு நம்ம சந்திச்சு பயிர் காப்பீட்டு திட்டம் செய்யணும். செஞ்சா இந்த இன்சூரன்ஸ் தொகை ஒவ்வொரு விவசாயிக்கும் கண்டிப்பா கிடைக்கும். எல்லா பயிருக்கும் உண்டு, ஒவ்வொரு பருவத்துக்கும் உண்டு. நெல் இப்ப குருவை எடுத்து நெல்லில உண்டு, அது மாதிரி மணிலாவில் சொன்னாவடி காப்பீடு பட்டம் மணிலா அந்த மாதிரி வாழைக்கும் போடலாம். வாழை வந்து 1 வருஷம் பயிர், ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் வந்து தனியா இருக்கு. ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுதான் இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் மட்டும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நிலத்துடைய சிட்டா யார் பேர் இருக்கு, அது எத்தனை சென்ட், அது கிராம நிர்வாக அதிகாரத்தை லெட்டர் வாங்கிட்டு வந்து பேங்க் கூட இணைச்சு நம்ம வேளாண்மையில கொடுத்தோம்னா அந்த பயிர் பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பா எல்லா விவசாயிக்கும் கிடைக்கும். ஒரு வருஷத்துல 365 நாளும் விவசாயம் செய்யறோம். அதுல வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை கிடையாதுங்க, ஒரு போகத்துக்கு ஒரு முறை. இப்ப வந்து மணிலா எடுத்துக்கோம்னா 110 நாள் அது, அந்த 110 நாள் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் தொகை. அதுல வந்து இப்படி ஏற்பட்டால்தான் உரிய தொகையை கிடைக்கும். ஒரு நல்ல அருமையான திட்டம். எல்லா விவசாயிகளும் ஒவ்வொரு பருவத்துக்கும் இப்ப குறுவை, கம்பா, நவரை, சொர்ணாவரி எல்லா பருவத்துக்குமே இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கிறது.
1: செல்வம் நாம போலாம், வண்டியில உட்காருப்பா, அடுத்த வேலையை பார்ப்போம்.
3: இப்ப ரெண்டு பேருகிட்ட பேசணுமே, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க, ஆனா எனக்கு இன்னும் பல விளக்கம் தேவைப்படுதுப்பா.
1: செல்வம் இந்த சிதம்பரத்துல இன்னும் சில விவசாயிகளை நம்ம சந்திச்சு பேசுவோம்.
3: அது இருக்கட்டும் எழும்புல, எந்தெந்த பயிர்களுக்கு நம்ம பயிர் காப்பீடு செய்யலாம் அத சொல்லு.
1: நெல்லு, கரும்பு, சோளம், மக்காச்சோளம், ராகி, உளுந்து, பச்சை பயிறு, துவர, நிலக்கடலை, எள்ளு, கரும்பு, பருத்தி, உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, வாழை, இது மாதிரி வருடாந்திர தோட்டக்கலை மற்றும் பணப்பயிர்கள், அப்புறம் உணவு தானிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யலாம்ப்பா.
3: அருமையா சொன்னேன்ல. சரியா காப்பீட்டு கட்டண விவரம் அதை கொஞ்சம் சொல்லுப்பா.
1: உணவு தானியம் அப்புறம் எண்ணெய் வித்து இந்த மாதிரி வேளாண் பயிர்களுக்கு

0: மொத்த பயிர் காப்பீட்டு தொகையில் விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீட்டு கட்டணமான பிரீமிய தொகை, காரிஃப் அப்புறம் ராஃபி, இந்த பருவ காலத்துக்கு ஏற்ப கட்டண விகிதம் மாறுபடுவாங்க.
1: கொஞ்சம் விவரமா சொல்லிடுங்களா.
0: ஏப்ரல் செப்டம்பர் இந்த மாதத்துக்கு இடைப்பட்ட பருவம் தான் வந்து காரிஃப் பருவம். இந்த காரிஃப் பருவத்துக்கு காப்பீட்டு தொகையில 2%, அப்புறம் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ராஃபி பருவத்திற்கு 1.5% பிரீமியம் செலுத்தணும்ப்பா. பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, அப்புறம் வருடாந்திர பல்லாண்டு கால பயிர்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு காரிஃப் ராஃபி ஆகிய 2 பருவ காலத்திலும் 5% பிரீமியமாக செலுத்தணும்ப்பா. செல்வம், பேசிக்கிட்டே வந்ததுல குமராட்சி ஒன்றியமே வந்துட்டோம்ப்பா. காட்டு மன்னார்கள் வந்து ஒரு நண்பர் வந்து இங்கதான் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா நம்ம டவுனுக்கு போகலாம்.
1: சரிப்பா,
0: வண்டி ஓரமா நிறுத்துறோம்ப்பா. வாப்பா உள்ள போகலாம்.
1: இதோ வரம்பா.
0: செல்வம், இவருதான் என்னுடைய நண்பர், இவர்கிட்ட பேசுப்பா.
1: வணக்கம் ஐயா. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் உங்களுக்கு எந்த அளவு பயன் அளிக்குது, உங்க பேரு ஊரு சொல்லிட்டு கருத்தை பதிவு பண்ணுங்களேன்.
2: கே ராதா, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், குமராட்சி ஒன்றியம். எனக்கு வந்து 5 ஏக்கர் 30 சென்ட் நிலம் இருக்குது. நான் தொடர்ச்சியாக இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எதுவும் விட்டதே கிடையாது, கட்டிகிட்டே இருக்கிறேன். இதில் இடையில பார்த்தீங்கன்னா சில கணக்கீடு பண்ணுறாங்க, அந்த கணக்கீடு பண்ணும்போது தவறுதலாக கணக்கீடு பண்ணுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு உளுந்து பயிர் எல்லாத்தையும் கட்டுறோம். இந்த சமயத்தில் டெல்டா பகுதி, ஃபியூர் டெல்டா பகுதி எங்கள் பகுதி, முறையான ஒரு காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வரணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம். அதே போல் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு முறையை பார்த்தீங்கன்னா, ராசா வாய்க்கால்ல தண்ணி கம்மியாக தான் வந்தது முதல்ல. அதே சமயத்தில் வந்து வீராண ஏரி பாசனத்தில் வடிகால் தண்ணி நிறையா வந்தது, அவங்களுக்கு சிறப்பான ஒரு விவசாயம் நடந்துட்டு இருந்தது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, எல்லா விவசாயிகளும் நிரந்தரமாக காப்பீட்டு செஞ்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இயற்கை சீற்றம் வரும். எங்கள் பகுதி நீர்த்தாழ்ந்த பகுதி, சீசைடு, அதாவது கடல் ஒட்டி இருக்குது. செம்பத்திலேருந்து எடுத்திங்கன்னா 6 கிலோமீட்டர் தான், குறுக்க போனீங்கன்னா கடல். மற்ற வகையில் நாங்கள் லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் வந்து விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டலை. எங்களை பாதுகாத்துக்கணும், விவசாயம் பொய்க்கக்கூடாது, மக்கள் நல்லபடியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அவங்களுக்கு வந்து விவசாயம் செஞ்சு கொடுக்கணும் எங்கள் கடமை. அடுத்தது நெல்லுக்கு முதல்ல வந்து 525 ரூபா கட்ட சொல்லிருக்காங்க. அந்த 525 ரூபாய் கட்டிட்டோம். வருஷா வருஷமும் வெள்ளம் வருது. வடிகால் பகுதி, வெள்ளியங்கால், மணவாய்க்கால், ஆண்டிய மணம், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர் தாலுக்கா பூரா இந்த வழியாக தான் வழியும், உப்பளாறு. அதனால் நாங்கள் கட்டிக்கிறது எதுக்குன்னா எங்களுடைய சேஃப்டிக்கு தான் கட்டிக்கிற மொழியும், மற்றதுக்காக நாங்கள் இன்சூரன்ஸு அரசாங்க கம்பெனியாக இருந்தால் எங்களுக்கு லாபம், அது எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா. விவசாயத்துக்கு நாங்கள் மனுஷனுக்கும் உணவு தயார் பண்ணி கொடுக்குறோம், அரசாங்கத்துக்கும் பணம் நாங்கள் முதலீடு பண்ணுறோம்ல, இரட்டிப்பு மகிழ்ச்சி இல்லையா விவசாயிகளுக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் முதல்ல நடந்த முறை வேறு, இப்போ நடக்கிற முறை வேறு. விவசாயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மாறுபட்ட கருத்து. டிராக்டர் வந்து மானியம் கொடுக்குறாங்க விவசாயத்துக்காக, எல்லாருக்கும் பொதுவானவர் விவசாயி. அதே சமயத்தில் இங்கே நிவாரணம் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் சொல்ல முக்கியமான காரணம், எந்த கவர்மெண்ட்டும் ஒன்றிய அரசு கூட தடுங்கல் பண்ணல உற்பத்தி மானியத்தை, வித உற்பத்தி மானியம். இந்த உதவி உற்பத்தி மானியத்தை நிறுத்தினா எவ்வளோ நஷ்டம் வந்துருந்தீங்களா, விவசாயிகள் விதை வாங்க முடியுமா. இன்றைக்கி என்னாச்சு, 40 ரூபா கொடுத்து வாங்குறத 20 ரூபா கொடுத்து மானிய விலையில் வாங்கிக்கிறோம். அதுக்கு உற்பத்தி மானியம் உண்டு, 10 வருஷத்துக்கு உள்ள வெரைட்டிக்கு உற்பத்தி மானியம் வந்து பில்லு தராங்க. ஆனால் உற்பத்தி மானியம் இந்த ஆண்டு தான் இப்போ நிறுத்திட்டாங்க. அதாவது களைக்கொல்லி மானியம், உர மானியம், டெமோவுக்கு மானியம், பல வகையில் மானியம் விவசாயி சேர்ந்துட்டு இருந்தது. வருஷத்துக்கு ஒரு 18,000 ரூபா மாறி மாறி கொடுப்பாங்க, ஒரே விவசாயி தர மாட்டாங்க. இந்த விவசாயம் நீங்கள் கொடுத்தாங்கன்னா வர வருஷம் இன்னொருத்தர் கொடுப்பாங்க. இது நியாயமான வரவேற்கத்தக்க கருத்து. தனி மனுஷன் வந்து காப்பீடு பண்ணி தான் அவனுக்கு முக்கியத்துவம் உண்டு, அது 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா 1 வருஷத்து தான் நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறோம், இந்த பயிருக்கு 8 மாதம் தான் கட்டுறோம். இவங்க என்ன செய்கிறாங்க, மின்னடி கட்டணத்திலே 3 வருஷம்னு சொன்னாங்க மகசூல் கணக்கீடு, 7 வருஷம் ஆக்கிட்டாங்க. நாங்கள் கட்டுறது 1 வருஷம் தான் சார், நாங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு மாடரேஷன் போட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ரைட்டு, 1 வருஷத்துக்கு கட்டுறோம். நான் வந்து தனி மனுஷன் இன்சூரன்ஸ் கொடுங்கிறேன், விவசாயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்கங்கிறோம். இன்னொன்று என்னென்னா நடுறோம், இல்லை விறகால் விடுறோம், அது முளைச்சிது பயிராக இருக்குது, அறுக்கிற கண்டிஷன்லாம் வந்து கண்டு முதல் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கொடுக்கணுங்கிறது வேடிக்கையான ஒன்று. இடையில வந்து மழை பெய்யுது, வெய்ய அடிக்குது, எல்லா வேலையும் பண்ணுது. இப்போ இடையில வந்து இவ்வளோ சேதத்துக்கு யார் கொடுக்கறது நஷ்டம், அதாவது நட்டோ அதை விதைச்சோ ஹார்வெஸ்ட் பண்ண இடையில எவ்வளோ சிக்கல் இருக்கு, தண்ணி இல்லைங்க வத்தி போச்சு, அதுக்கெல்லாம் யார் கொடுக்கறது. இது மாநில சர்க்கார் கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் நாம் இத்தனை இதுவும் பண்ணால் இது இதுக்கு உண்டு, அழிஞ்சா இதுக்கு நீ காட்டலாம், அது பயிர் போனால் காட்டலாம், ஹார்வெஸ்ட் பியூவாக இருக்கும்போது காட்டலாம், அறுத்து வீணா போனால் காட்டலாம்னு ஜீவோ இருக்கு, பின்பற்றினா எனக்கு சரியா இருக்குமே.
0: செல்வம், இவரும் என் நண்பர் தான்ப்பா, இவர்கிட்டையும் கேளுப்பா.
1: வணக்கம் சார், உங்க பேரு ஊரு சொல்லிட்டு உங்க கருத்தை சொல்லுங்களேன்.
3: பரவலாங்க.

0: கிராமம் காட்டுமாடி தாலுக்கா கடலூர் மாவட்டம். என்னுடைய பேர் அண்ணாதுரை. நான் ஒரு சிறு விவசாயி. எனக்கு வந்து ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த 2.5 ஏக்கரை வச்சு தான் என்னுடைய குடும்பம் வந்து காலத்துக்கு வந்து இதையே அனுபவிச்சு தான் நாங்கள் வரசில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய சூழ்நிலைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பருவகாலம் மாற்றங்கள் வரும்பொழுது வந்து நாங்கள் எப்பயுமே 17-18 வந்து பயிர் காப்பீடு வந்து கண்டினியூவாக நான் கட்டிக்கிட்டுருக்கேன், வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இதற்குள்ளே வந்து எனக்கு என்ன ஒரு ஆதங்கம், நமக்கு பின்னாடி வந்து எல்லாம் கட்டிலாம் அவங்கவுங்களும் வாங்கியிருக்காங்களே, நம்ம வந்து சரி நம்மளால் தான் தவறுன்னு கட்டியும் ஒவ்வொரு அதிகாரியும் நான் போய் குமராட்சி யூனியன்லாம் ஆஃபீஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது சார் லிஸ்ட்டில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, ஒரு 20 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், வரும் சார், நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, வரும் அப்படின்னு கேட்டு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். போவேன், கேட்பேன். அப்புறம் போன வாரம் கூட போனேன், எங்கள் ஏரியா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பார்த்து, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பருவகட்ட நேரம் தவறி அறுவடை செஞ்சதுனால வந்து சரியான ஒரு ஈல்டு கிடைக்கல, அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சார், லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு வேறு யாரையும் தெரியாது, உங்களை தான் எனக்கு தெரியும், உங்களை தான் நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கூட சார் என்ன சொன்னாங்க, சார் இந்த வாரம் உங்களுக்கு வந்து எப்படி ஏறிவிடும், ஒன்றும் நினைக்காதீங்க, போங்க, உங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மாக ஏறும், ஆனால் எப்போ லேட்டாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோடனே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஏறிச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் இது வந்து ஆள் வச்சு நம்ம வரவு சொல்லி செஞ்சோம், குறிப்பிட்ட நேரத்தில் உளுந்து வரைச்சோமா, 8 நாள் அர்த்தமா, அந்த 10-12 நாளைக்குள்ள செடியை நமக்கு ஓரளவு வந்து பருவகாலமும் நல்லா இருந்தது செஞ்சோம். மிஷின் வச்சா இருக்கிறதுனால வந்து ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எப்போ வேணாலும் இறங்கலாம், ரோட்லேருந்து இறங்கி அவங்க அறுவடை செஞ்சு எப்போ வேணாலும் முடிச்சுக்கலாம். அதே சமயத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விவசாயி, நான் வந்து எனக்கு முன்னாடி 4 பேர் விவசாயி இருக்காங்க, அவங்களுடைய அறுவடை அனுசரித்து தான் என்னுடைய அறுவடை செய்ய முடியும். ஆரம்பத்தில் மழை பெய்யும் போது வந்து முன்கூட்டி முளைஞ்சு போகுது, அவங்க கொஞ்சம் பின்தாங்கி வரைக்கும் போது அவங்களுக்கு வித்தியாசம் வரும்போது வந்து என்ன செய்யுது, முருவலாகி போதுங்க, அந்த குறிப்பிட்ட பட்டத்தில் அறுக்க முடியல. போன ஆண்டுலாம் வந்து இப்போ நல்ல தீவிரமான விவசாயம் செஞ்சால் நல்லா இருந்தது. அந்த ஈரத்தன்மை இருக்கு பாருங்க, உயிர்த்தன்மை, அந்த பச்சை வெட்டாக இருக்கும்போது வந்து அறுவடை செஞ்சோம்னா ஈல்டு நமக்கு வந்து இன்னும் 10 மூட்டை அதிகமாக கிடைக்கும். 15 நாள் பின்தாங்கி போய் அந்த அறுவடை அறுவடை செய்யும்போது வந்து ஈரத்தன்மையும் கிடையாது, காய்ச்சல், நெல் இட வைக்கிறோம்னா ஈல்டு வருது, இட வைக்க மாட்டேங்குது, ஆனால் நல்ல விலை விற்குது. நல்ல விலை விற்கும் போது நமக்கோசரம் வந்து ஒரு 10 ரூபா கூட்டி கிடைக்கலையே, அந்த ஆதங்கம் இருக்குது. பாதித்தது வந்து பள்ளப்பகுதி, தண்ணி கட்டி கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சு, இருந்தாலும் வந்து அகிரியெல்லாம் வந்து பார்த்தாங்க, பட்டத்தில் அறுக்க முடியல. விவசாயங்கள் வந்து எல்லா வேலையுமே வந்து இறங்கி செய்யக்கூடியது, இறங்கி செய்கிறவங்களுக்கு தான் அதனுடைய இது தெரியும். நல்ல ஒரு கதிர் வரக்கூடிய ஸ்டேஜில் பார்த்து எதிர்பாராமல் பருவமழை வருது, பருவமழை வரும்போது வந்து பல நோய்கள் வருது. அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது 10 நாள் மேகமூட்டம் இருந்ததுன்னா யானைக்கம்பன் நோய்ங்கிறாங்க, குருத்து பூச்சிங்கிறாங்க, என்னென்ன தேவையில்லாத நோயெல்லாம் வருது. நாங்களும் வந்து 15 நாளைக்கு ஒரு புண்டு அந்த என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குள்ள வைத்தியம் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கூட வந்து அந்த கதிர் வரும்போதே பாருங்கள், நான் தெரிய மாட்டேங்குது எப்படி தான் அந்த கதிர் வந்து காயுதுன்னே தெரியல, நெல் மாதிரியே வருது, ஆனால் கற்காவாக இருக்குது. 10 கதிர் இருக்குன்னா அந்த இடத்துல 4 கதிர் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து மனசு சப்போர்ட், காரணம் வந்து புகையான நோய் வேற ஒரு புதுசாக ஒரு பூகம்பம் மாதிரி உருவாக்கிட்டாங்க. அந்த புகையான நோய் வராமல் இருக்கணும்னா அந்த குறிப்பிட்ட ஈரப்பதமாக அந்த கொள்ளையை வந்து உணர விட்டால் தான் வந்து புகையான் வராதுங்கிறாங்க. புகையான் வந்ததுனால வந்து 10 மூட்டை சேதாரம் அளவுக்கு வந்து அப்படியே எரிஞ்சு போன மாதிரி அப்படி திட்டா, எங்கெங்கே பள்ளம் பள்ளமாக இருந்ததோ அந்த பள்ளமாக அந்த தண்ணி நிற்கக்கூடிய ஏரியாலாம் அப்படி அப்படியே திட்டா காஞ்சி போய் எல்லார் வயல்லையுமே இருந்தது வந்து பார்த்தாங்க. அக்ரி ஆஃபீஸர் குமராட்சிலேருந்து வந்து பார்த்தாங்க, பயிருக்கு அப்படி செத்துட்டாங்க. நடைமுறையில் இது வரைக்கும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தாமதமாக தான் ஏறிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, நல்ல முறையில் விவசாயம் செஞ்சுருக்கோம், சரி அறுவடை செஞ்சோம், சரி நம்ம ஒரு நல்லது கெட்டது செய்வோம்னு நினச்சி பார்த்து அதை செய்ய முடியல. விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், வேறு வழியும் கிடையாது. இயற்கை ஒத்துழைப்பு இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும்.
1: ஏழுமல, இந்த பயிர் காப்பீட்டில் இழப்பீட எப்படி மதிப்பிடுறாங்க? இது ஒரு புதிராக இருக்குப்பா.
2: சரி வாப்பா, போகலாம், வண்டியில் போகும்போது சொல்கிறேன்ப்பா.
1: ஆ சரி சரி, நான் உட்காந்துட்டேன் ஏழுமலா, கிளம்பலாம்.
2: சிதம்பரத்துலேருந்து வண்டிப்பேட்டை வழியாக புவனகிரி போகிற வழியில் வயலூர்னு ஒரு ஊர் இருக்குப்பா. அங்கே ஒரு நண்பர் இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துகிற தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட உன் சந்தேகங்களை கேட்டால் விடை நிச்சயம் கிடைக்கும். இப்போ அங்கே தான் நாம் போகிறோம்.
1: சரிப்பா ஏழுமலா, இன்னொரு விஷயம், இந்த பயிர் காப்பீட்டு தொகை அதாவது பிரீமியம் அமௌண்ட்டை எப்படி கட்டுறது?
2: செல்வம், விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணும். அப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ, அவர் வழங்கும் சிட்டா அடங்கல், அப்புறம் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அடையாள அட்டையோட நகல், இவற்றை எல்லாம் இணைச்சி காப்பீட்டு தொகையை செலுத்திய பின்னர் அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொள்ளணும்பா.
1: ஏழுமலா, நல்லா விரிவா சொன்னப்பா. இப்பவே சூரியகாந்தி சாகுபடி செஞ்சு அதுக்கு பயிர் காப்பீடு செய்ய போறேன்பா.
2: செல்வா.

0: அவசரப்படாதப்பா. முதல்ல நம்ம பகுதிகளில் எந்தெந்த பயிருக்கு அரசாங்கம் பயிர் காப்பீடு செய்ய அனுமதி அளிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
1: ஓ, அது வேறயா?
0: ஆமாப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயிர் காப்பீடு செய்ய முடியும். சரி செல்வம், அதோ அந்த ஆபீஸ் தான்ப்பா நம்ம வந்த ஆபீஸு. நாம பார்க்க வந்த நண்பர் அங்கதான் இருப்பாரு. வழக்கம் போல உனக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க. நான் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு வரேன்பா.
1: சரி சார், வணக்கம். இந்த பயிர் காப்பீடு எப்படி மதிப்பிடுறீங்க? உங்க பேரு பதவி சொல்லிட்டு ஆரம்பிங்களேன்.
2: வணக்கம், என் நேம் வந்து ஏ பிரேம், HDFC இருக்கோ டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். நானும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் இப்போ இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ஸ்கீம் வந்து 2016 வந்து பிரதம மந்திரியால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுலேருந்து ப்ரைவேட் செக்டர் நடுவில் வந்து கைட்லைன்ஸ் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஒரு பொறியியல் துறையிலேருந்து 4 நம்பர் வரும். அந்த 4 நம்பரை வச்சு வில்லேஜிலுடைய உச்சபட்ச நிலை அளவையின் அதை வச்சு சர்வே நம்பர் சூஸ் பண்ணுறாங்க. ரேண்டமாக சூஸ் பண்ணுவாங்க 4 நம்பரு. அதை வந்து அக்ரி ஆஃபீஸில் சிசி பணியாளர்கள் வந்து விஏஓ தொடர்பு கொண்டு சம்மந்தப்பட்ட விவசாயிகள் வச்சு ஃபீல்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஃபீல்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணி ஹார்வெஸ்ட் அப்போ வந்து கம்பெனிக்காரங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டேட்டில் இந்த வருஷம் வந்து மொத்தம் 5 கம்பெனி இருக்குது. அது டெண்டர் கோட் பண்ணுறதால கம்பெனி மாறும். இப்போ வந்து ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் ஸ்டாஃபும் அக்ரி சைட்லேருந்து ஏஏஓவும் சிசி ஸ்டாஃபும் வருவாங்க. அதில் வந்து ஒரு கால்குலேஷன் படி புள்ளியல் தொழிலேருந்து ஃபார்ம் ஆல்ரெடி வந்துடும். அதன் கால்குலேஷன் படி உள்ளே 5 மீட்டர் டைமென்ஷன் போட்டு அதில் எவ்வளோ வர மகசூலும், கடைசி 7 வருஷம் மகசூலும் இருக்குது. அந்த 7 வருஷத்தில் வந்து 2 வருஷம் வந்து கம்மியான மகசூலை நிகரிச்சுட்டு அதிகமான மகசூல் மட்டும் 5 வருஷத்துக்கு போட்டு ஆவரேஜ் ஈல்டு வைப்பாங்க. ஆவரேஜ் ஈல்டுக்கும் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு இப்போ 40 கிலோ இருக்குன்னா வர 4 வயலும் வந்து அந்த 40 கிலோக்குள்ளே வந்ததுன்னா அவங்களுக்கு கிளைம் போகும். 40 கிலோ வந்தாலே கிளைம் போகாது. அதேமாரி அது எதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, கமிட்டி அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து 36,000 ரூபாய் சம்மின்ற அமௌண்ட்டு, அதுலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் லாஸோ அத்தனை பர்சன்டேஜ் லாஸுக்கு கிளைம் அவங்களுக்கு போகும். நாங்கள் ஃபார்மர் அவேர்னஸ் கேம்பெயின் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து வேன் கேம்பெயினும் நாங்கள் கொடுப்போம். வேன் கேம்பெயின் கொடுத்து அவங்க கட்டுறதுக்கான இது பண்ணிட்டு இருப்போம். கிளைம் வரும்போது ஃபார்மர் ஃபீட்பேக் வந்து நல்லாயிருக்கும். நம்ம எல்லா இடத்துமே கிளைம் எல்லா வருஷமும் நம்ம வந்துடும் சொல்ல முடியாது. இந்த ஆவரேஜ் ஈல்டு வச்சு தான் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நமக்கு இப்போ கரெக்டாக இந்த வருஷம் கட்டியிருக்கோம். ஃபார்மருடைய மென்டாலிட்டி என்னென்னா, நம்ம பணம் கட்டினா பணம் வந்துடுங்கிறது தான் மேஜர் ரோலில் அவங்க நினச்சிட்டு இருக்குது. ஆனால் அது கிடையாது. அதில் உள்ள லாஸ் ரேஷியோ இந்த 5 வருஷத்தை வச்சு தான் அவங்களால வந்து நம்ம இது பண்ண முடியும். 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு அது புரியுது. பாக்கி 90 பேருக்கு என்னென்னா அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அவங்களோட எண்ணம் என்னென்னா, நம்ம பணம் கட்டியிருக்கோம், நம்ம வந்து ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அட்லீஸ்ட் அந்த 500 வரணும் அப்படின்னு அவங்களோட நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னென்னா, நான் சொன்னல அந்த ஆவரேஜ் ஈல்டு கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த 500 வராது. நிறையா பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க.
1: ஏழுமலா, பாதிப்பு கணக்கிட்டு முறையை அவர் சொன்ன பிறகுதான் தெளிவாக புரிஞ்சுதுப்பா.
0: செல்வம், நம்ம நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் வேளாண்மை அப்படிங்கிறது முதன்மை வாழ்வாதாரம்.
1: ஆமாம்பா.
0: அது மட்டும் இல்லாமல் 200 மேற்பட்ட வறட்சி மாவட்டங்கள், அப்புறம் 300 மேற்பட்ட ஒழுங்கு முறையற்ற மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்குதுப்பா. அதனால தான் விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சி கொண்டு வரும் திட்டமாக நமது பாரத பிரதமர் இந்த பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை, அதாவது PM பசல் பீமா யோஜனா, இதை செயல்படுத்தியிருக்காரு. அற்புதமான இந்த திட்டத்தை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்பா.
1: ஆமா ஏழுமலை, இந்த பயனுள்ள பயிர் காப்பீட்டு திட்டத்தை விவசாயிகள் எல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல ஒளிச்சுடர் போல விளங்கணும்பா.
0: சரிப்பா செல்வம், நாம வந்த வேலைய பாப்போம். பயிர் காப்பீட்டு திட்ட அதிகாரிய பாக்கதானே நாம வந்தோம்.
1: ஆமா,
0: அவரை போய் பாப்போம்பா.
1: சரிப்பா ஏழுமலா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வண்டி எடுப்போம்.
0: போலாம் போலாம்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம், பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த சித்திரம் கேட்டீர்கள்.
4: எழுதியவர் வடமூர் S. ரங்கநாயகி அவர்கள்.
3: குரல் வண்ணம் ஏழுமலையாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், செல்வமாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பு மயிலாடுதுறை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் 11:32. நேயர்களினி கேட்கலாம் மெலடி மேஜிக். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில வருது மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: மேஜிக்கல் அடுத்த தவறு நான் நீ திரைப்பட பாடல்.

நெஞ்சம் நெஞ்சை கிளறி காட்டவா, கொஞ்சம் வாயை மூடவா, கொஞ்சம் உன்னுள் சென்று தேடவா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மேஜிக். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக வருது சுந்தரபாண்டியன் திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருது தாண்டவம் திரைப்பட பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கள் மெலடி மேஜிக்கல் அடுத்ததாக கேட்கலாம் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டானில் இன்று நடைபெற்று வரும் சோம்நாத் அம்ரித் பெருவிழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு சென்றுள்ளார். அவருக்கு ஹெலிபேட் தளத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சோம்நாத் ஆலயத்தில் நடைபெறும் மகா பூஜை, கும்பாபிஷேகம் மற்றும் கொடியேற்றம் நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றுகிறார். புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, வெள்ளாளர் வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, வைசியால் வீதி, அரவிந்தர் வீதி, செட்டித்தெரு, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, பாரதிபுரம் முழுவதும் முடக்கு முத்துமாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் இந்தியாவின் 6 வீரர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். IPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தர்மசாலாவில் 7:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1:00.

நேரம் 12:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று நேரத்தை பின்னாடி திருப்ப முடியாது, ஆனா நினைவுகளை திருப்பிக் கொண்டு வரலாம். இந்த நாள் இந்த தேதி வரலாற்றில் இன்று ஒரு சின்ன தகவல் பெரிய அர்த்தத்தோடு. நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. வரலாற்றில் இன்றைய நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு யாரோட பிறந்த தினம் அப்படின்னா, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சுத்தாந்த பாரதி. ஓகேவா, இவரோட பிறந்த தினம் தான் இன்று. இவர் யாரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு சின்னதா தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இவர் மே 11, அதாவது இன்றைய தினத்துல 1897 சிவகங்கை மாவட்டத்துல இவர் பிறந்திருக்காரு. ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட சுப்பிரமணியம். இவரை பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வரலாற்றில் இன்றுல இன்னைக்கு யார பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சுத்தானந்த பாரதி. ஏன் அப்படின்னா, அவரோட பிறந்த தினம் இன்னைக்கு, அதாவது மே 11. அவர் என்னென்னலாம் ஆர்வமிக்கவர், எதெல்லாம் அவரு சிறப்பா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே தமிழ் இலக்கியம், ஆன்மீகம் அப்படி மட்டும் இல்லங்க, தேசப்பற்று ரொம்ப அவருக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லங்க, இவருக்கு கவியோகி அப்படின்ட்டு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. ஏன் அந்த பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னாக, இவரு கவிஞரா இருக்காரு, ஆன்மீக சிந்தனையாளராகவும் இருக்கிறாரு. சோ இதனால அவருக்கு கவியோகி அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் காத்துட்டு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டு வந்துருங்க.

வரலாற்றில் இன்றுல இன்னைக்கு நம்ம யாரை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சுத்தாந்த பாரதி. ஏன் அப்படின்னா அவரோட பிறந்த தினம் இன்னைக்கு. நம்மளாம் ஒரு மொழி படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் ஓகேவா? இவர் எவ்வளவு மொழி படிச்சிருக்காரு பாத்தீங்களா? தமிழ், இங்கிலீஷ், சமஸ்கிருதம், ஹிந்தி, பிரெஞ்சு அப்படின்ட்டு பல மொழிகளை அவர் பேசுவாருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? எவ்வளவு மொழி படிச்சிருக்காரு. சோ அது மட்டும் இல்லைங்க, இவர் பாரத சக்தி அப்படின்ற ஒரு நூலையும் இயற்றியிருக்காரு. சோ தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க.

0: பூடி, நான் வர. கோ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர, நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: உள்ளுக்குள்ள உன்னை விட்டு போவதில்லை.
1: எந்த வீடு?
2: சொல்றேன்.
1: நான் பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லியிருக்காரு?

0: அப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
2: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம் எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: வரலாற்றில் இன்றுல அடுத்ததான் நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஆசப்பள்ளி. ஏன் அப்படின்னா அவரோட பிறந்த தினம், அதாவது இன்னைக்கான May 11 தான் அவர் பிறந்திருக்காரு. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1888 இவர் டெல்லியில பிறந்திருக்காரு. ஓகே, இவர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா இவர் வந்து நம்ம இந்தியாவில புகழ்பெற்ற வழக்கறிஞர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இவரை பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டு வந்துருங்க.
6: போலாமா?
7: Seriously?
6: Mm.
7: Seriously?
6: Yeah.
7: Okay, let's go.

0: Sorry.
1: தூங்குடா, கல்ல சீக்கிரம் எழுந்துக்கணும்.

வரலாற்றில் இன்று அப்படின்ற ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஆசப் அலி அப்படின்றவங்களோட பர்த் ஆனிவர்சரி, ஓகேவா? ஸோ அவரு இது இல்லாம வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கு வகித்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மகாத்மா காந்தியோட விடுதலை இயக்கங்கள்ல தீவிரமா இவரு பங்கேற்றிருக்காரு. அப்புறம் 1942 வெள்ளையனை வெளியேறு அப்படின்ற போராட்டத்துல கலந்துகிட்டு ஸோ நமக்காக சிறை சென்றவரும் யாரு, நம்ம ஆசப் அலி இவர் தாங்க. சோ இவரை பத்தினா இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வரலாற்றில் இன்றுல அப்படின்னு ஆசப் அலி அவரோட பிறந்த தினம் இன்று. சோ அது மட்டும் இல்லைங்க, வேற என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது INC-ல ஒரு முக்கியமான தலைவரா இவர் இருந்திருக்காரு. சோ இந்தியாவோட முதல் அமெரிக்க தூதராகவும் பணியாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒடிசா மாநிலத்தோட ஆளுநராகவும் இருந்திருக்காரு. சோ இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்றைய நாளில் நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்ற ஒன்றை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அதை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை நினைவு கூறும் விதமாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்களோட பங்கு பெற்ற அந்த அவங்கள பாராட்டும் விதமாக இன்றைய நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஏன் மே 11 கொண்டாடுறோம், அந்த இன்றைய நாளில் தான் அந்த நேஷனல் டெக்னாலஜி டே கொண்டாடணுமா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, 1998 மே 11 அன்று இந்தியா பொக்ரேன் 2 அப்படின்ற நியூக்ளியர் டெஸ்ட் ஒரு சோதனையை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதன் விளைவாக 1999 முதல் நம்ம தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்ற ஒன்றை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாள் ஒரு சம்பவம், ஆனால் அந்த தாக்கம் 1000 ஆண்டுகள் அந்த நினைவுகளுடன் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் கேட்க இருப்பது திரை இசை. நேரம் 12:40 ஆயிற்றுக்கு. திரை இசையில பாடல் வருது தெகுடி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: வத்சலா உடனே பானையிலிருந்து நீர் மொண்டு கொண்டு வருகிறாள். மடக் மடக் என்று அந்த நீர் முழுவதையும் குடித்த பின்னரும் அந்த வேதனைத்தை குளிரவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் கூடி கூடி அவளை பற்றி பூடகமாக பேசினாலோ சிரித்தாலோ அவள் இத்தனை நாட்களாக பொருட்படுத்தியதில்லை.

எல்லாரும் கூடி கூடி அவளை பற்றி பூடகமாக பேசினாலோ சிரித்தாலோ அவள் இத்தனை நாட்களாக பொருட்படுத்தியதில்லை. அவர்களை தன்னால் வெறுத்து ஒதுக்க முடியும் என்று அலட்சியமாக இருந்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு உரியதாக இந்த இழிவான பதத்தை அவர்கள் சூட்டியிருப்பதை நினைத்த மாத்திரத்தில் தானே ஆவியாகி போய்விடக்கூடாதா என்று ஏங்குகிறாள். பள்ளியிலிருந்து திரும்பி வழக்கம்போல் இயங்கினாலும் மனசு அந்த ஒரே சொல்லின் ஆணி முனையில் தைத்து கொண்டு குருதி வழிய துன்புறுகிறது. விடுபட இயலாமல் வேதனை உறுகிறது. படிக்க அமர்ந்தால் பொருந்தவில்லை. இரவு சிறிது கண்ணயரும் முன்னே இடையே தன்னை யாரோ நெருக்கி பிடித்து முத்தமிட வருவது போலவும் கழுத்தை நெரிப்பது போலும் பயங்கர கனவு கண்டு திடுக்கிட்டு விழிக்கிறாள். செக்ஸ் என்றாலே என்னவென்று தெரியாத அவளுக்கா? அவளுக்கா? இரண்டு சனிக்கிழமைகளாக ஞானம்மா இல்லத்துக்கு வரவில்லை. அன்று அவள் வருவாள் என்பதை கூறும்போது மைத்ரேயி குன்றிப்போகிறாள். ஒரு கால் அவளுக்கும் அவளை பற்றிய விவரங்களை அறிவித்திருப்பார்களோ? ஞானம்மா அவளிடம் அன்பு கொண்டு பழகுவதனாலும் இந்த பெண்கள் பொறாமையினால் புழுங்கவில்லையா? ஒரு கால் ஞானம்மா அவளிடம் அனுதாபம் கொள்வதன் காரணமே அந்த விடுதிக்கு அவள் பொருந்தாதவள் என்பதனால்தானோ? ஒரு தொழுநோய் விடுதியிலோ காசநோய் விடுதியிலோ அவள் இணைந்திருந்தால் கூட நோய்க்கிருமிகள் உடலை மட்டுமே உண்ணக்கூடும். இந்த பெண்கள் எல்லாரும் அதைவிட கடுமையான மனநோய்க்கு ஆளானவர்கள். அவர்கள் அவளுடைய படிப்பார்வத்தையும் வாழ்வில் அவள் வைத்த நம்பிக்கையையும் கூட தகர்க்கக்கூடிய குழப்பத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். டாக்டர் மித்ரா கூறியது போல் நடக்குமா? கடவுள் அருளில் இரண்டு சிறகுகள் முளைத்து பறந்து போனால் என்று தேவதை கதைகளில் வருவது எங்கேனும் நிகழுமா? அன்று மாலையில் பிரார்த்தனை கூடத்தில் அவள் சிறு மேசையும் விரிப்பும் போட்டு பூங்கொத்தும் ஊதுபத்திகளும் வைத்து ஞானத்தை வரவேற்க நிற்கவில்லை. புத்தகத்தின் மேல் தலையை கவிந்து கொண்டு பிரம்மை பிடித்தாற்போல் தோன்றும் அவளை அனுசுயா வந்து அழைக்கிறாள். என்ன மைத்தி, உடம்பு நலமில்லையா? உடம்பு என்ற சொல் செவிகளில் விழும்போதே டாக்டர் மித்ராவின் நினைவு வருகிறது. அனுசுயாவை அவள் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. நான் வந்தா வரேன், வராட்டி போறேன். இவங்களோட உதவாத நீதி பேச்சை கேட்டவுடன் எனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கப் போகிறதா என்று கேட்கிறாள். என்ன கோபம் மைத்தி, விளங்கும்படி சொல்லேன். எனக்கு ஒருத்தரிடமும் கோபமில்லை. என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னா போயேன். என்னிடம் சொல்லேன். என்ன விசேஷம் மைத்தி? பங்கஜா மறுபடி ஏதேனும் அசிங்கமா சண்டை போட்டாளா? ஏதானும் என்ன சொல்வது? காக்கை கூட்டில் குயில் வளர்ந்தாலும் அத்தனை காக்கைகளுமாக சேர்ந்து சிறகு வளர்ந்திராத அதன் சிறு உடலை கொத்தி கூடாக்கிவிடும். இது அவர்களுக்குரிய இடம், நீ அன்னிக்கே சொன்னாய். ஆனால் எனக்கு வேறென்ன வழி இருந்தது? எனக்கு ஏதானும் நோவு வந்து சீக்கிரமாக செத்தொழிஞ்சால் நல்லாயிருக்கும். குரல் கரைந்து கண்ணீரில் சங்கமமாகிறது. சே, என்ன பேச்சுது? லோகாமாவிடம் ஏதானும் புகார் இருந்தால் தைரியமாக சொல்லேன். அப்போது சரசரவென்று செருப்பொலி கேட்கின்றது. மைத்ரேயி துணுக்குற்றால் போல் எழுந்து நிற்கிறாள். ஞானம், ஞானம்மா. மெல்லிய கீற்றிட்ட காவி வண்ணச் சேலை, ஆங்காங்கே வெண்மை இழை தெரியும் பசையற்ற கூந்தல். என்னம்மா மைத்ரேயி, காய்ச்சலா? விழிகள் அவளை ஆதுரத்துடன் ஊடுருவ நோக்குகின்றன. இல்லை மேடம், தலைநோவு வந்து. அப்படியானால் ஏன் படிக்கிற? ஏதானும் மாத்திரை சாப்பிட்டு படுத்துக்க கூடாதா? இல்லை இல்லை, இதை வந்துடுறேன் என்று மைத்ரேயை தடுமாறுகிறாள். நான் உன்னை வர சொல்லி கட்டாயப்படுத்துவா வந்தேன். அசடு, இந்தா. கைப்பையை திறந்து ஒரு மாத்திரையை எடுத்து கொடுக்கிறாள் ஞானம். ரசம்மா, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வந்து கொடு. அவளை அங்கேயே மாத்திரையை விழுங்கச் செய்கிறாள் ஞானம். மைத்ரேயிக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது. எனக்கு ஒன்றுமில்லை மேடம், நான் வரேன். அவசரமில்லை, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு முகம் அலம்பி தலைவாரி கொண்டு வா. நான் பிறகுதான் தொடங்கப் போகிறேன் என்று மொழிகிறாள் ஞானம். மைத்ரேயியின் உள்ளம் விம்முகிறது. நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், அவன் ஒருத்தி வரலன்னா கிளாஸ் எடுக்கிறதில்ல நீங்க என்று மனத்தாங்களுடன் கூறுகிறாள் மீனாட்சி. ஆமாம், இவ்வளவு கஞ்சியில் ஒரு உப்பு இல்லையானால் உள்ளே இறங்குகிறதா? அப்படித்தான் அவள் எனக்கு என்று புன்னகை செய்கிறாள் ஞானம். வள்ளி உடனே துடுக்காக, அப்படின்னா உப்பையே வச்சுட்டு திம்பிங்க போல் இருக்கு என்று கூறுகிறாள். அதுவும் சரிதான். உண்ணாவிரதம் இருக்கிறவங்க உப்பை மட்டுமே தண்ணீரில் கரைத்து குடிப்பார்கள். நான் மைத்ரேயியை தத்து எடுத்துக்கொள்ளலாம்னு இருக்கிறேன் என்று ஞானம் மெல்லச்சிரிக்கிறாள். நெஞ்சு துடிக்க தவறி

0: பிறகு இன்னொரு தரம் அச்சொல்லை கேட்க வேகமாக துடிக்கிறது. ஆமாம், நான் மைத்ரேயை தத்து எடுத்துக்கொள்வதாக முடிவு செய்திருக்கிறேன் ராசம்மா. பொய்யில்லை. செவிகளில் அமுதம் பட்டு இதயம் நனைந்து குளிர உடல் சிலிர்க்க மைத்ரேயை நிற்கிறாள். நகர எல்லையை கடந்து சாலைகளின் இரு புறங்களிலும் பசுமை பாய் விரிக்கும் வயல்களையெல்லாம் காட்டிக்கொண்டு பஸ் ஓடுகிறது. மைத்ரேயி ஞானத்தின் அருகாமையில் தான் உட்கார்ந்திருக்கிறாள். அவளிடம் எத்தனையோ கேள்விகள் கேட்க உள்ளம் துடித்தாலும் கேட்க நாய் எழாமல் அமர்ந்திருக்கிறாள். ஒவ்வொரு கணத்தில் தான் காண்பது கனவல்லவே, நனவுதானே என்ற ஐயத்தை போக்கிக் கொள்பவளாக தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொள்கிறாள். நனவுதான். அந்த மாலை மிக இனிமையாக இருக்கிறது. ஞானம்மா அவளுக்கு ஞானத்தை போல் திகழும் ஒரு அம்மையுடன் அவள் புதிய வாழ்வுக்கு போகிறாள். அவள் பிறந்ததிலிருந்து அறிந்திராத ஓர் ஒட்டுறவுடன் அவள் வாழப்போகிறாள். மதுரத்துடன் அவள் வாழ்வின் திருப்பம் ஒன்றில் திரும்பிய போது வறுமையும் சிறுமையும் உடன் வந்தன. இந்த துணையில் அன்புடன் வறுமையும் சிறுமையும் இல்லாத நம்பிக்கையே ஒளியாக இருக்கிறது. அவள் முழுசாக மீண்டு வருகிறாள். அவளுக்கே வியப்பாக இருக்கிறது. டாக்டர் மித்ரா, லோகா, ராஜா எல்லோரும் ஞானம் அவளை தன்னுடன் இணைத்து கொள்வதற்கு உதவியிருக்கின்றனர். ஞானத்துடன் அவள் இன்னும் நெருங்கி பழகவில்லை. பள்ளி இறுதிப் பரீட்சையை முடிக்கும் வரை, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 3 மாதங்கள் இந்த நன்னாளுக்காக காத்திருந்தாலும் ஒரு நாள் கூட அவளுடைய இருப்பிடத்தை மைத்ரேயி சென்று பார்த்திருக்கவில்லை. ஞானத்துடன் முழுசாக ஒரு நாள் கூட அவள் தனியாக இருந்து பழகியிருக்கவில்லை. அருகாமைக்கு நெருங்கும் முன்னரே அவள் மீது இவ்வளவு பற்றுதல் எப்படி தோன்றியது? ஒரு கால் இதுதான் ஒரு இன முள்குத்தினால் போல் இருக்கின்றது. சட்டென்று ஞானம்மா அவளை திரும்பி பார்த்து புன்னகை செய்கிறாள். அந்த சிரிப்பில் ஒரு கவடும் இல்லை. இன்னும் கொஞ்ச தூரம்தான். நீங்கள் இப்படி தினமும் பஸ்ஸில் வருவீர்களா? எதற்கு? காலனியில் எல்லாம் கிடைக்குமே, சனிக்கிழமை மட்டும் வருவேன். என்ன ப்ராஜெக்ட் அது? என்னமோ ஹெல்த்னு சொன்னீங்களே, அதாவது கிராமங்களில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க, சுகாதாரம், சுத்தம் இவற்றுடன் நோய் வராமல் தடுத்து கொள்ள நம் கிராமங்களுக்கேற்ற எளிய முறைகளில் பயிற்சியும் அளித்து அதே முறைகளில் ஆராய்ச்சியும் செய்வதான திட்டம். இந்த திட்டத்துக்கு ஒரு அமெரிக்க கருணை வள்ளலின் நிதி இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சோம்நாத் கோவிலின் புனரமைப்பு மற்றும் அதன் நாகரீக முக்கியத்துவத்தை விளக்கி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதிய கட்டுரையை இன்று பகிர்ந்து கொண்டார். சமூக ஊடக பதிவில் பிரதமர் குறிப்பிடுகையில், சோம்நாத் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது நாட்டில் நிலைத்திருக்கும் ஆன்மாவின் சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் ஆஸ்திரேலியாவின் பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் இன்று புதுடெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மாநாட்டிற்கான முன்னுரிமைகள் குறித்தும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளை வடிவமைக்கும் முக்கிய அம்சங்கள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி வெங்கட்டாநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி, கேன்டீன் வீதி, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி, ரங்கவிலாஸ் தோட்டம்

வட்டம் பூக்கார வீதி அம்பலவாணர் நகர் சாலை மாரியம்மன் கோவில் வீதி விஸ்வநாதன் நகர் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 28 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 180 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இந்தியா சீனாவுடன் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் உலகக்கோப்பை போட்டிக்கு இந்தியா நேரடியாக தகுதி பெறும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்குமான ஒரு ஃபேவரட்டான ஷோ தாங்க, அதாங்க நம்ம குக்கரி ஷோ நேரலையில. நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. சமையல சாப்பிட்டா வீட்டுல எல்லாரும் பாராட்டுவாங்க. என் குக்கர் விசில் அடிச்சதுன்னா தெருவே மணக்கும். அப்படிப்பட்ட ரெசிபிய கையில வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட சொல்லணும்னு தேடிட்டு இருக்கீங்களா? வேற யாருக்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட சொல்லுங்க. உங்க கைமணம் ஊரே மணக்கும். நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான ரெசிபிய எங்ககிட்ட சொல்லுங்க. நீங்க மட்டும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணா போதுமா, நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் தானே. சோ நீங்க சொல்லணும்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்னோட ஒரு ரெசிபி சொல்ல போறேன். என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் லட்டு. ஓகேவா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்கெட், எனி திங், உங்களுக்கு என்ன பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குமோ அந்த பிஸ்கெட் எடுத்துக்கலாம். ஸோ 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. கண்டன்ஸ் மில்க் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கோவா பவுடர் 1 டீஸ்பூன். சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட தேங்காய் துருவலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காய் துருவலை எடுக்க தான் செய்யணும் மக்களே. ஸோ அதை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ரெசிபி செய்யணும் இல்லையா. ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா பிஸ்கெட்டை மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். ஓகேவா? அரைச்சிட்டு அதில் கண்டன்ஸ் மில்க் மற்றும் கோவா பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, கையில் சிறிதாக நெய் தடவிக்கணும். ஏன் தடவிக்கிறோம்? ஏன் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும் இல்லையா. ஸோ நடுவில் சாக்லேட் சிப்ஸ் வச்சு லட்டு போல நல்லா உருட்டிக்கோங்க. ஸோ மேலே தேங்காய் துருவலை போட்டு கோட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என்னங்க, என்னோட சாக்லேட் லட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஹாய் ஸ்நேகிதியில் இப்போ ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா? முத்தண்ணே கொஞ்சம் தேங்காவை உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயோ, காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு குக்கரி ஷோல நம்ம கிட்ட ஒரு காலர் வந்து லைன்ல இருக்காங்க. அவங்க வீட்டுல ஹிட்டான ஒரு ரெசிபி சொல்றதுக்காக இருக்காங்க. யாரு எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க, என்ன ஹிட்டான ரெசிபி வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மேம். மேம், என்ன ரெசிபி? பெரண்டை குழம்பு. சொல்லுங்க மேம் ரெசிபி.
1: ஒரு கைப்பிடி அதை கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கணும். அது அப்புறம் கடலப்பருப்பு, முத்தம் பருப்பு,

0: நாஞ்ச கலாச்சும் புளி கொஞ்சம் கொஞ்சம் கடல் எண்ணெய் ஊத்தி ஃபர்ஸ்ட் இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா சிகப்பா வறுத்து அது சின்ன வெங்காயம் போட்டு எல்லாரும் வறுத்துக்கும். அதை தீயக்கூடாது, சிகப்பா கோல்டன் ஃப்ரை அப்படி போட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணும் அது கொஞ்சம் அந்த வறுத்தத தனியா எடுத்து வச்சிடணும். என்ன பண்ண பிறண்டை நம்ம கிளீன் வச்சு பாத்தீங்களா, அந்த பிறண்டைய போட்டு பிறந்த கருப்புல ஃப்ரெஷ்ஷான கருப்புல அது புளி தேவையான புளி போட்டு அதையும் கொஞ்சம் வதங்கணும். அந்த பிறண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் பச்சை அளவு கொஞ்சம் மாதிரி ஒரு ப்ரௌனிஷா தீயாம ஸ்லோல வச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆறுன பிறகு என்ன பண்ணும் மிக்சியில போட்டு அரைச்சி கொஞ்சம் தேங்காய் தேவைப்படுறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி அதையும் போட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டா தேங்காய் இல்லைன்னாக்கா தேங்காய் அவாய்ட் பண்ணலாம். போட்டு என்ன பண்ணும் மிக்சியில அரைச்சிக்கணும் கொஞ்சம் குறை குறைவா இல்ல நைஸா அரைச்சி ஆறுன பேர் அரைச்சிட்டு எடுத்துக்கா. மறுபடியும் தண்ணியை ஊத்தி கடையில எண்ணெய் ஊத்தி மறுபடியும் சின்ன வெங்காயம் கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கடுகு எல்லாம் போட்டு கடுகு பொறிச்ச பிறகு தேவைப்பட்ட காஞ்சி மிளகாய் போட்டா போலாம் அது வறுத்து இல்லைன்னு தேவையில்ல. போட்டு இந்த அரைச்ச நல்லா வதன பிறகு நம்ம அரைச்சி வச்சு விழுது அந்த விழுது அதுல போடணும். போட்டு அதை நல்லா அந்த பச்சை வாட ஏற்கனவே நம்ம வறுத்துறோம் இருந்தாலும் அதை போட்டு நல்லா தட்டி விட்டுட்டே இருந்தாக்கா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா. அந்த நேரம் கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம்
1: போட்டு அரைச்சிடணும் ஹெல்த்தியா இருந்துச்சு தக்காளி கூட சேர்த்து வதக்கி வேணா தக்காளி எல்லாம் போட்டுதான் இருந்தது
2: நேயர்களே பாத்தீங்களா அவங்க வீட்டுல ஹிட் ஆன ஒரு புதுவிதமான ரெசிபிய நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க இல்லையா. சோ அதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க சமைச்சு உங்க வீட்டுல உங்க கிட்ஸ் உங்க ஹஸ்பண்ட் இல்ல அம்மா அப்பா சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ரெசிபி சொல்லிருப்பாங்க இல்லையா. சோ அந்த ரெசிபியை நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. சோ நீங்க சொல்ல வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ ஒரு பாடல் வருது கேட்டு வந்துருங்க.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி, இது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்ன ரெசிபி அப்படின்னா, பருப்பு உருண்டை குழம்பு தாங்க. இப்ப நான் சொல்லும் போதே அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, சாப்பிட்டா எப்படி இருக்கும்ட்டு நிறைய பேருக்கு இமேஜினேஷன் வந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாமா? இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவரம்பருப்பு ஒரு கப், வரமிளகா மூணு, பூண்டு மூணு பல் எடுத்துக்கோங்க, சோம்பு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதுல துவரம்பருப்பை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 hours இல்ல 1 hour முன்னாடி நீங்க ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்சியில அரைச்சுக்கோங்க. இப்ப குழம்புக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, வெங்காயம் 2, தக்காளி 2, புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு ஊற வச்சுக்கோங்க, மிளகாத்தூள் 1 teaspoon, அப்படி இல்லைன்னா உங்க காரத்துக்கு ஏத்த எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் 2 teaspoon. நம்ம எந்த அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு தேங்காய் கால் கப்பு கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. சோ இப்ப நம்ம ஆல்ரெடி துவரம்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு கொரகொரப்பா வச்சிருக்கோம். அதை சிறிய உருண்டையா பிடித்து ஆவியில பத்து நிமிஷம் வேக வைக்கணும். அப்படியே வேக வைக்கும் போது அந்த பருப்போட மணமும் அதுல சீரகம் போட்டிருக்க மணமும் வரும் பாருங்க, அப்பப்பா வீடே அந்த மணத்துல சும்மா சூப்பரா இருக்கும். சோ கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து வெங்காயம் தக்காளியை வதக்கணும். மசாலா தூள்கள் மற்றும் புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விடவும். அதை கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக பருப்பு உருண்டை நம்ம வேக வச்சு, கமகமான ஒரு பருப்பு உருண்டை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை கடைசியாக ஒரு 5 minutes அந்த குழம்புக்குள்ளே போட்டு சிம்மில் மூடி வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சும்மா சூப்பரான, எனக்கு பிடிச்ச என்னோட ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு. லாஸ்ட்டாக நல்லா கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்குங்க குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை மாதிரி உங்கள் வீட்டில் ஹிட்டான ரெசிபியை எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275250. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ரெசிபியை கேட்கறதுக்காக நான் இங்க காத்துட்டு இருக்கேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்ததா ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்ல போறேன். என்ன ஸ்வீட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜிலேபி. எல்லாருக்குமே இந்த ஜிலேபி வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த பாகுல ஊற வச்சுட்டு இருக்கும்போது நம்ம நாக்கே அப்படியே அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு, எச்சு ஊரும் இல்லையா? ஸோ அதனால் ஜிலேபி வந்து எல்லாருக்குமே, மோஸ்ட் ஆஃப் த மெம்பருக்கு என்ன பண்ண பிடிக்கும். ஸோ அதோட ரெசிபி என்ன அப்படின்னா, மைதா 1 கப் எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தயிர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் ஃபுட் கலரை சிறிதளவு எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா அப்படின்றத 1 சிட்டிகை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ பாகு காய்க்கிறதுக்காக சர்க்கரை 1 கப்பு, தண்ணி 1/2 கப்பு, அதில் நல்லா கமகமான ஸ்மெல் வர்றதுக்காக ஏலக்காய் 1-2 எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சை சாறை 1 சிறு துளிகளை இட்டுக்கோங்க. அப்படி விட்டால் தான் பாகு வந்து ஒரு மாதிரி கட்டி ஆகாமல் அந்த பாகு ஸ்ட்ரக்சர்லே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை செய்கிறது எப்படி அப்படின்னா, மைதா, கார்ன்ஃப்ளவர், தயிர், அப்புறம் ஃபுட் கலர் இதெல்லாம் சேர்த்து மாவை நல்லா கலந்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாவை 6-8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். ஸோ அந்த புளிக்க வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிலேபி செய்யறதுக்காக அந்த மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ சர்க்கரைப்பாக தயாரிக்கணும். ஸோ நம்ம சொன்ன எல்லாத்தையுமே வச்சு சர்க்கரைப்பாக நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஸோ மாவில் நம்ம எப்போ சுட போகிறோமோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவில் சோடா உப்பு சேர்த்து ஒரு பாட்டிலில் நம்ம அதை நிரப்பணும். ஸோ பாட்டில் எண்டில் லைட்டாக ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மாவு ரெடி, எண்ணெய் ரெடி. இப்போ யார் சாப்பிட்றதுக்கு நம்ம வரணும், அது மட்டும்தாங்க மிச்சம். ஸோ சூடான

எண்ணெயில் அதை நல்லா ஜிலேபி ஷேப்பில் சுற்றி சுற்றி பொறிச்சு எடுக்கணும். ஸோ உடனே பாகில் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்பியான ஜிலேபி ரெடி. இப்போ நான் ரெசிபி சொல்லும் போதே எத்தனை பேருக்கு அடடா இப்போவே போய் சாப்பிடணும், இல்லை இப்போவே போய் நாம் செய்யணும் அப்படின்ட்டு தோணியிருக்கு. என்னங்க கரெக்டு தானே? ஸோ இப்போ ஒரு பாடல் வருது, கேட்டு வந்துருங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப குக்கரி ஷோல நான் ஒரு சில டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னா, வெங்காயம் வதக்கும் போது சின்னதா ஒரு சிட்டிக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமா வதக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பூரிய மென்மையா அதாவது சாஃப்டா வரணும் அப்படின்னா சிறிதளவு ரவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா பூரி வந்து புசு புசுன்னு இருக்கும். யாராவது கேட்டீங்கன்னா, என்ன உங்க வீட்டு பூரி மட்டும் புசு புசுன்னு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா எங்க வீட்டு பூரி எப்பவுமே புசு புசுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸை அவங்களுக்கும் சொல்லுங்க. ஸோ தயிரை அதிகமா புளிப்பாயிருச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சோண்டு பால் சேர்த்து கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஓகேவா, கிரேவி திக்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முந்திரி அல்லது கசகசாவை அதுல சேர்த்து அரைச்சி ஊத்துனீங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து நல்லா திக் இருக்கும். ஓகேவா, சோ இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, சாம்பார்ல லாஸ்டா நெய் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா அப்பப்பா அந்த மனம் இருக்கும் பாருங்களேன், அப்படியே நம்ம வீட்டையே அப்படியே கட்டி இழுத்துட்டு என்னப்பா இவங்க வீட்டுல சமைக்கிறாங்க இவ்வளவு மனமா இருக்கு அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்பாங்க. என்னங்க நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இல்லையா? சோ ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் சூப்பரான டிப்ஸ் நான் கொடுத்தேன், அது இல்லாம ஒரு ரெசிபி சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட நான் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஸோ ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16:09. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கணங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கணங்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள், நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள் என்று காதல் ஏக்கம் தந்தாள் சென்றாள். நாளையும் செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நிலம்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத்துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயில் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று

0: கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேனுவேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 2:40 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புதிய பருவை திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow 92.8, என்றும் உங்கள் மனதோடு.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:11. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரும் மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இனிப்பு சாப்பிடுறது அப்படிங்கறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் பல்லு சரியா கவனிக்கலனா மெதுவா ஆரம்பிக்கும் இந்த டென்டல் கேரிஸ், அதாவது பல் சொத்தை. ஆரம்பத்துல சின்ன பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் பிறகு அது கொடுக்கற வலி, சென்சிட்டிவிட்டி சில நேரம் சாப்பிடக்கூட கஷ்டமாகிடும். சோ இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பல் சொத்தை ஏன் வருது, அதை எப்படிலாம் தவிர்க்கலாம், வந்த பிறகு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இதை பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்கள். அவங்களை நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
2: ஹலோ.

0: நேயர்களே, பற்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க

0: மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
0: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: ஓகே டாக்டர், நம்மளோட நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பல் சொத்தை அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க, அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லுங்க.
3: பல் சொத்தை அப்படின்றது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது பார்த்தீங்கன்னா வந்து பல்லில் வந்து நாலு லேயர் இருக்கு, பல்ல எனாமல் டென்டின் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பெரடோன்டல் லிகமெண்ட்னு நாலு லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல் சொத்தை வந்து நம்ம எனாமல்ல தான் வருது, எனாமல் தான் கால்சியம் வந்து கவர் பண்ணியிருக்கு சரிங்களா. அதுலேருந்து உள்ளே போய் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த லேயருக்கு, நம்ம அதை பார்க்காம விட்டுட்டோம்னா உள்ளே அடுத்தடுத்த லேயருக்கு போயிட்டு நம்மளுக்கு உள்ள வரைக்கும் போகும் சொத்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பல் சொத்தையே வந்து நாலு ஸ்டேஜாக இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே எனாமல் இருக்கும், அதுக்கப்புறம் அதை தாண்டி போடுச்சா அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அது எனாமல்லே அடி வரைக்கும் போகும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டென்டின், அதாவது பல் கூச்சம் ஏற்படும் நம்மளுக்கு, அது அதுக்கு கீழே இருக்கு, அது டென்டின் மூணாவது ஸ்டேஜ். அது நாலாவது பார்த்தீங்கன்னா பல்லோடைய உள்ள இருக்க வேர், அது வந்து அதுல போனோம்னா நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும், அது வந்து டிகேஎன் பல் பல்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து நாலு ஸ்டேஜஸ். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல் சொத்தையே பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக வந்து பல்லுலே பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் இருக்கும், அந்த வி ஷேப்பில் ஒரு பிட் மாதிரி இருக்கும், அது அந்த இடத்துல வரும். சைடில் பல் சாஃப்டாக இருக்கும்ல அந்த இடத்துல வரும். வேரும் பல்லும் ஜாயின் ஆகிற இடத்துல வரும். இந்த மூணு இடத்துல வந்து மாறி மாறி வரும். இந்த எந்த இடத்துல வந்தாலும் அது பல் சொத்தை தான். பல் வந்து சொத்தையான பல் திருப்பியும் நம்ம வந்து மாற்ற முடியாது.
2: ஓகே டாக்டர், இப்போ இந்த குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பல் சொத்தை ஏற்படுறது ஒரே மாதிரியான ரீசன்ஸால தான் இருக்குமா டாக்டர்?
3: இல்லை, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மாதம் குழந்தையிலேருந்து பல் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு டீத் பார்த்தீங்கன்னா 6 to 9 months வந்துடும். அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டில் 12 இயர்ஸ் வந்து இன்ஃபேண்ட் டீத் வந்து குழந்தைங்களுக்கு வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டீத், மிக்ஸ்டு டென்டிஷன் வந்து பெர்மனன்ட் டீத்தும் இருக்கும், பால் பல்லும் இருக்கும், பெர்மனன்ட் டீத்தும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வந்து சொத்தப்பல் வருதுன்னா, இப்போ வந்து பால்லாம் குடிக்கிறாங்கல்ல, குடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பால் குடிச்சு முடிச்சுட்டு பல்லெல்லாம் வந்து வைப் பண்ணணும், மதர் தான் அதை பண்ணணும். அம்மா அது பண்ணலைன்னா அப்படியே இருக்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து மில்கில் வந்து நம்ம கண்டிப்பாக சுகர்லாம் போடுவோம்ல, அந்த சுகரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டிக்கி அந்த குழந்தை டீத்துலேயே இருந்துச்சுன்னா பல்லு சொத்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பால் புட்டியில் புட்டி பால் வந்து தூங்குறப்ப அப்படியே வாயிலே வச்சுருவாங்க, அப்படியே பால் குடிச்சிட்டே குழந்தை தூங்கிடும்ல, அந்த மாதிரி பார்த்து அந்த அந்த அந்த சுகரி சப்ஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும் வாயில், அந்த மாதிரி இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் அந்த சில குழந்தைங்க பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் இந்த பல்லேருந்து இந்த பல்ல மட்டும் அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக அந்த மில்க் பாட்டிலால் தான் வருது.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இனிப்பால் தான் சொத்தை வருது அப்படின்னா, அது உண்மைதானா?
3: அது உண்மைதான். இப்போ இனிப்புன்றது வந்து சுகரி ஐட்டம்ஸ், அதாவது சாக்லேட்ஸு, கேக்ஸு, ட்ரிங்க்ஸ், அந்த நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறோம்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஹை சுகர், சுக்ரோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த சுக்ரோஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து டென்டல் கேரிஸ் வந்து காஸ் பண்ணுது. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அந்த ஃப்ரக்டோஸ்லாம் வந்து வெஜிடபிள்ஸ், அந்த குளுக்கோஸை தவிர சுக்ரோஸில் தான் வந்து அதிகமாக, அதாவது ஸ்வீட்ஸில் சாக்லேட்ஸ் கேக்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் வந்து சுகர் டீத் கேரிஸ் வந்து அதிகமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன பண்ணுன்னா வந்து நம்ம கால்சியம் எனாமல் டீத்தோடைய வெளியில் பார்த்தோம்னா எனாமல் தான் வந்து இருக்குது. எனாமல் தான் நம்மளுக்கு வந்து பல்ல வந்து வெள்ளை கலரில் காமிக்கிறது. இப்போ அந்த எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீத் அந்த சுகரி ஐட்டம்ஸ்லாம் போய் ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆகிட்டு நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அது வந்து டே பை டே அப்படியே அங்கேயே இருக்கிறக்கென்னாகும், அது வந்து ஒரு பாக்டீரியா வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த பாக்டீரியா என்னாகும், மேலே அந்த கால்சியம் அதை வந்து ரீமினரலைஸ் ஆக்கி அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பிட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பிட் மாதிரி ஃபார்ம் ஆகும், அந்த பிட் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம அந்த இடத்துல அந்த சுகரி சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது டே பை டே வந்து போக போக பார்த்தோம்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போதும் அது வராது. வராமல் நம்ம பார்க்காம ஃப்ரண்ட் டீத்னா நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணுவோம், பேக் டீத் நம்ம மிரர் பார்த்து ப்ரஷ் பண்ணால் ஓகே, இல்லை டே பை டே அது என்ன ஆகும், போய் பெரிய பிட்டாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து டென்டல் கேரிஸ் வருது, அதையும் பார்க்காம விட்டோம்னா தான் பெயின் வருது.
2: வேற ஏதாவது காரணங்களுக்காக, இனிப்பு இல்லாமல் வேற என்ன காரணங்களுக்காக பல் சொத்தை

0: ஏற்படும் டாக்டர்?
1: இனிப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நிறையா வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸால் வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் அதனால். தென் டயபெட்டிஸால் பார்த்தீங்கன்னா வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நிறையா சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒழுங்காக ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலன்னா. தென் அது இல்லாமல் ப்ரெக்னன்சி பேஷண்ட்க்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ஓரல் ஹைஜீன் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது மோஸ்ட்டாக, அதனால அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்மோக் பண்ணதுக்கப்புறம் வாய் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், அப்போ சலைவரி செக்ரீஷன் இருக்காது, எச்சில் செக்ரீஷன் இருக்காததுனால ட்ரை வாயில் வந்து ஃபுல்லாக எச்சில் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சுனாலே பாக்டீரியா ஈஸியாக போய் வரும்.
0: ஓகே டாக்டர், இந்த ஆரம்ப காலத்தில் இந்த பல்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் அதாவது சிம்டம்ஸ் இருக்கா டாக்டர்?
1: சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி தான் வரும் பல்லில், அது மோஸ்ட்டாக நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து என்ன ஒயிட் ஸ்பாட், அதாவது ஃப்ரண்ட்லனா ஓகே, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து சில டைம் வந்து ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் அதிகமாக இருக்கும், அதால் வந்து ஒயிட் ஸ்பாட் வரும். சில டைம் வந்து டென்டல் கேரிஸாலையும் ஒயிட் ஸ்பாட் வரும், மோஸ்ட்டாக டென்டல் கேரிஸால் ஒயிட் ஸ்பாட் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி வரும் பல்லுலேருந்து, அந்த மாதிரி வந்து தென் பிளாக் ஸ்பாட் மாதிரி இருக்கும், பிளாக் ஸ்பாட்டும் இருக்கும் ஒயிட் ஸ்பாட்டும் இருக்கும், மாறி மாறி இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு பிட் மாதிரி ஃபார்ம் ஆகும், பிட் மாதிரி ஃபார்ம் ஆனாலே நம்மளுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இல்லை பல்லில், இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டீப்பாக போதான்னு பார்த்துட்டு ரொம்ப அதிகமா போறதுக்குள்ள நம்ம போய் நோட்டீஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப விட்டாதான் பெயின் வரும்.
0: இது ஆரம்ப காலத்திலே வலி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குமா டாக்டர்?
1: பெயின் இருக்காது, அதாவது எனாமல் அந்த வெளியில இருந்த லேயர் இருக்குல்ல, அது தவிர உள்ள அடுத்த லேயர் போற வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்மளா நோட்டீஸ் பண்றதுதான், ஸ்பாட்டிங் வச்சு நோட்டீஸ் பண்றதுதான், அந்த பிளாக் ஸ்பாட் வச்சு. அடுத்த லேயர் போனாதான் நம்மளுக்கு பல் கூச்சம் வரும், பல் கூச்சம் வர வரைக்கும் நம்ம அந்த டைம்ல போனா கூட நம்ம பல்ல வந்து சாதாரணமா பல்ல அடைச்சு நம்ம சரி பண்ணிடலாம்.
0: டாக்டர், நானும் இப்போ அடுத்து அதை தான் கேட்கலான்னு இருந்தேன். சில பேருக்கு ரொம்ப குளிராக ஏதாவது சாப்பிட்டாலும், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற பொருள் சாப்பிட்டாலோ, இல்லை சூடாக இருக்க பொருள் சாப்பிட்டாலோ பல்ல வந்து ஒரு கூச்சம் ஏற்படும், இதனால் நிறைய பேர் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது எதனா எந்த காரணத்தால் வருதுன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
1: இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல் சொத்தை வந்து எனாமல் இருக்குல்ல, பல்லோட எனாமல் மேலே இருக்கு, எனாமல் தான் மெயினான ப்ரொடெக்ஷனே பல்லுக்கு. அது இப்போ ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னா, இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்டான ஐட்டம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டே ஃபுல்லாக, அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உடனே நடக்காது, டே பை டே, அது நாளடைவில் மந்த்லி இயர்லி அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும்போது அந்த எனாமல் தேஞ்சி போகனாகும், அடுத்த லேயர் வந்து டென்டின், அதில் தான் வந்து பல் கூச்சம் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் வந்து கீழே அந்த பல்லோட வேர்லேருந்து கீழே வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா, நரம்பு வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த லேயர்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த நம்ம குடிக்கிற அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு இல்லை ஸ்வீட்டு ஐஸ்கிரீம்ஸ் எவரிஸ் எது சாப்பிடும் போதும் சரி, அந்த வழி அதை டச் பண்ணும்போது அந்த போய் அந்த நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது, அந்த நரம்பு மண்டலத்தில் போய் தொடும்போது நம்மளுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி வருது. அது சொத்தையாக இல்லாட்டாலும் சரி, அந்த சென்சிட்டிவ் அந்த இடத்த போய் அது ரீச் ஆகும்போது நம்மளுக்கு பெயின் வருது.
0: ஓகே, இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம இன்னும் பல்ல பத்திரமா பார்த்துக்கணும், ஒழுங்காக பராமரிக்கணும்னு. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த பல் சொத்தை வந்து சில பேர் பார்த்துட்டு அப்படி அதுக்கான சிகிச்சை எடுக்காம கூட விட்டுருவாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க, இதனால என்ன ப்ராப்ளம் வரும், அடுத்து அது என்ன ஆகும்?
1: இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்போ இனிஷியலா ஒரு பிளாக் ஸ்பாட் வந்துச்சுன்னா சில பேர் நோட்டீஸ் பண்ணி வந்து காமிப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பிளாக் ஸ்பாட் இருக்கு, இனிஷியல் ஸ்டேஜ்லயே நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா சில பேர் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன ஆகும், அந்த பிளாக் ஸ்பாட் பாத்தீங்கன்னா வந்து உள்ள அடுத்தது அந்த பல் கூச்சம்னு சொன்னல, அந்த டென்டின் லேயருக்கு போயிடுச்சுன்னா பல் கூச்சம் வரும், அப்பயும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா வந்து பல்ப், அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லோடைய ரத்த ஓட்டம் அங்கே தான் இருக்குது, அங்கே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பெயின் வருது. பெயின் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பியரபிள், அதாவது நம்மளால் தாங்கக்கூடிய பெயின்னா அவங்க வந்து அதையுமே சில பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க, இல்லை முடியல ரொம்ப ரொம்ப பெயின் இருக்குன்னா அந்த டைமில் தான் வந்து காமிப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு சொத்தை வந்து கீழே போனதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக நம்ம சாதாரணமாக பல்ல பார்த்து இது பண்ணுறத விட பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பற்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் மற்றும் அதன் சிகிச்சைகளும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் நிர்மலா அவர்கள். நேர்களே, பல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271770 2271770 நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: மேம், இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, இந்த பற்கள்ல சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது முக்காவாசி எதனால வருது? அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய பற்கள்ல எப்படி பாதுகாக்கிறது? அது முதல் கேள்வி. ரெண்டாவது, பிரஷிங் டெக்னிக் அப்படிங்கறத சொல்றாங்க, அதுவும் கண்டிப்பா ரெண்டு வாட்டி பிரஷ் பண்றது நல்லதுங்கிறாங்க. சோ எவ்வளவு நேரம் பிரஷ் பண்ணோம், எப்படி பிரஷ் பண்றோம், பிரஷிங்ல நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி சரி செய்து கொள்வது, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் அப்படியே டீடைல்டு ஆன்சர்ஸ் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி மேம், நன்றி.
2: ஹலோ, பல் கூச்சோன்றது பார்த்தீங்கன்னா வந்து, பல் கூச்சோன்றது பார்த்தீங்கன்னா வந்து, பல் மேலே இருக்க சொத்தை வந்து உள்ளே அடுத்த டென்டல் அடுத்த லேயருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அதான் அந்த டியூப்ஸ்லாம் வந்து கீழே வேறு வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த நம்ம அதை ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், அந்த கார்பனேட்டட் கேஸ் ஐட்டம்ஸ், அந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அதுலேருந்து அந்த டியூப் வழியாக உள்ளே போகும்போது நம்மளுக்கு பல் கூச்சம் ஏற்படுது. அதனால் ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிக்கும்போது இது ஏற்படுது. இது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அதை செக் பண்ணி, சப்போஸ் அதில் ஏதாவது நம்மளுக்கு டென்டல் கேரிஸ் வந்து அந்த லேயர் வரைக்கும் இருந்துச்சுன்னா, நம்ம அதை ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பல் கூச்சத்தை வந்து தடுக்கலாம். பல் ப்ரெஷ்ஷிங் பார்த்தீங்கன்னா வந்து, ப்ரெஷ் வந்து ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்னு நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பல் வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே ப்ரெஷ் பண்ணக்கூடாது, அதுவும் ஹார்ஷாக ப்ரெஷ் பண்ணக்கூடாது. ப்ரெஷ்ஷுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு ஒரு ஏஜ் குரூப்க்கும் ஒரு ஒரு ப்ரெஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். 40 பிளஸ் வரைக்குமே வந்து மீடியம் ப்ரெஷ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாஃப்ட் தான் யூஸ் பண்ணணும். 40-50 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும்.
0: சீரியஸ்க்காக சாஃப்ட் ப்ரெஷ்
2: யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஏஜ்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஈருக்கள்லாம் ரொம்ப மிருதுவாகிடும், போன்லாம் வந்து நம்ம சுருங்கி போயிடும், சரிங்களா? அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணோன்னா பல்லில் வந்து டிஃபெக்ட்ஸ் வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து சாஃப்ட் ப்ரெஷ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா வந்து, பல்லில் வந்து ஹார்டாக போட்டு தீட்டக்கூடாது. அதாவது பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்க அழுக்கு வந்து இப்படி எடுத்து விடணுமே தவிர, எல்லா சைடுமே உள்ள வெளியில் எல்லா சைடுமே இப்படி எடுத்து விடணுமே தவிர, நம்ம சும்மா போட்டு தீத்துனா வந்து அழுக்கு வந்து வெளியில் வராது.
0: ஓகே ஓகே டாக்டர்.

0: இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்கல்ல பாட்டில் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க
1: டாக்டர்? பாட்டில் கேரிஸ், அதாவது பேர்லேயே இருக்க மாதிரி பாட்டில் கேரிஸ் வந்து இந்த நர்சிங் பாட்டில் கேரிஸ், இந்த பால் புட்டி இருக்குல்ல அது குடிக்கிறதுனால தான் வருது. அதான் அது வாயிலே வச்சிருவாங்க ரொம்ப நேரம். குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டாவே இருக்கும், வாயிலே வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டே தூங்கிடுவாங்க. அந்த வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அது தெரியும், அதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, மதர் வந்து அதை எடுத்துட்டு நம்ம டீத்தெல்லாம் வந்து வைப் பண்ணி கிளீன் பண்ணிட்டு விடணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் புதுவையில இருந்து ஆஃபீஸ் தம்பி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
1: சொல்லுங்க.
2: ஒண்ணு இல்ல, என்னுடைய பேரனுக்கு வந்து வயசு கம்ப்ளீட் ஆகி 4 ஆகுது.
1: ஓகே.
2: நைட்ல படுத்து தூங்கும் போது பல்லு நரண்டான்னு கடிக்கிறான். இது பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல வேற அதுக்கு என்ன மாதிரி, அதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இது இது பேர் வந்து பிரக்ஸிசம் சொல்லுவாங்க, அதாவது தூங்கும் போது பல்லு கடிக்கிறது. மேபி வந்து அது இது சில பேருக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ஆலையும் வரும். அதாவது இப்போ நம்ம சில இப்போ குழந்தைன்னும் போது விளையாட்டுத்தனமா இப்போ விளையாடிட்டே இருக்கான்ல, அந்த மாதிரி ஏதாவது விளையாட்டுலையும் அந்த மாதிரி தூங்கும் போது அதை ஞாபகத்துலையும் பண்ணலாம். இல்ல சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, பெரியவங்களா இருந்தா ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
2: வயசு கம்ப்ளீட் 5-4 வயசு டெய்லி பல்ல கடிக்கிறான்.
1: அதான் இந்த மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப பிரக்ஸிசம், அதாவது பிரக்ஸிசம் தான் அது, இது குழந்தைங்களுக்கு பண்றது தான். இந்த வந்து நீங்க தவிர்க்கணும்னா வந்து அருகில் உள்ள பல் மருத்துவரை பார்த்து நீங்க வந்து அதுக்கு ஒரு ஒரு மேல ஒரு இது மாதிரி போடுவாங்க, கேப் மாதிரி பல்லுல, அது காமிச்சு நீங்க பண்ணலாம். அதுதான் தவிர்க்க முடியும் இந்த மாதிரி ஏஜ்ல.
2: இது ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல, சின்ன சால்வேஷன் தான் இல்லைங்களா?
1: ஆமா, இது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அதான் அவனுக்கு ஏதாவது தோணும் போது அதாவது விளையாட்டுத்தனமாவும் இருக்கலாம்.
2: அது நீங்க சொல்ற மாதிரி அந்த டென்ஷன்ல கடிக்கிற மாதிரி பெரியவங்களா இருந்தா டென்ஷனே, சின்ன பையன் இது ஏதோ ஞாபகத்துல விட இருக்கலாம். சின்ன பசங்களுக்குள்ளேயே படுக்கும் போது
1: இல்ல, நீங்க நீங்க கண்டினியூஸா பாத்தீங்களா இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் பாத்தீங்களா, இல்ல கண்டினியூஸா நோட் பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு டிஃபரெண்டா இருந்தா நீங்க காமிச்சு பாருங்க.
2: கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கடிப்பாங்க, காலையில் ஒரு 4:30-3 அளவுல.
1: பால் புட்டி வந்து வாயிலே வச்சிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேரிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது அந்த சுகரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம பல்லில் ஈஸியாக ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறதுனால. ஒன்ஸ் நம்ம ஸ்வீட் சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது, ஸ்வீட் இந்த மாதிரி மில்க் வந்து சாப்பிட்டாலும் சரி அதை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு வந்து கேரிஸோடைய இதை வந்து கம்மி பண்ணலாம்.
0: க்ளீன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப், ஏன்னா இப்போ தவழுற குழந்தைங்கன்னா கொஞ்சம் வாயில தண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க.
1: அதாவது சின்ன க்ளீன் வெட் கிளாத் வச்சு ஒயிட் பண்ணி விடலாம், கம்ஸ் டீத் எல்லாத்தையும் ஒயிட் பண்ணி விடலாம். அது 1 or 2 teeth இல்லை 4 teeth வந்தாலே நம்ம பீடியாட்ரிக் ப்ரஷ் இருக்கு, அதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: மேடம், நான் தங்கப்பாண்டி பேசுறேன். மேடம்
0: தங்கப்பாண்டி சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: கூறுங்க மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
3: இந்த இன்ஸ்டாகிராம்ல பல்ல வந்து சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு பேஸ்ட், எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து பல்ல தேய்ச்சா பல்லு சுத்தமா இருக்குன்றாங்களா, அதெல்லாம் எப்படிங்க உண்மையா?
0: ஹோம் ரெமெடிஸ்
1: அது? அது ஆக்சுவலா வந்து இப்போ நாங்க எப்படி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து ரொம்ப பல் சொத்தம் இருக்குது, நாங்கள் கிராம்பு வச்சோம், எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு, டக்குன்னு வந்து காமிக்க முடியல, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டு அமுக்கி வச்சுருந்தோம், எங்களுக்கு பெயின் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது அந்த மாதிரி தான். இப்போது மெடிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா மெடிக்கலாக தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஹோம் ரெமெடிஸ்ன்றது வந்து இப்போது 100% வந்து நீங்கள் லெமன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பல் வெள்ளையாகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. லெமன் பார்த்தீங்கன்னா இது வந்து விட்டமின் சி, விட்டமின் சி பார்த்தீங்கன்னா வந்து அப்ரேசிவ், அதாவது அப்ரேசிவ்னா வந்து பல்லில் இருக்க அந்த மேல் லேயர் வந்து அரிப்பு, அந்த அழுக்கெல்லாம் அரிப்பு அரித்து நம்மளுக்கு பல்லை வந்து அந்த டைமில் வெள்ளையாக காமிக்கும். ஆனால் அது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து எனாமல் வந்து சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிடும்.
3: அது ப்ராப்ளம் தானே மேடம்?
1: ஆமாம், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது இப்போ ஏதாவது வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லா இருக்குன்னா அந்த டைமில் நல்லாயிருக்கும், நீங்கள் அடிக்கடி ஆனால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது.

0: தேங்க்யூ மேடம்.
1: அழைப்பிற்கு நன்றி சார்.
0: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: மேம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களோட டீத் பார்த்து பால் பல்லு தானே விழதானே போகுது என்ன ப்ராப்ளம் ஆகிட போகுது அந்த மாதிரி கொஞ்சம் கேர் ரொம்ப கேர் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து உண்மைதானா, இப்படி விடலாமா?
2: இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாக்லேட்ஸு சாப்பிடாமல் இருக்காது. அதனால் என்ன ஆகும், கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே பல் சொத்தை இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கேரி சொல்லணும்ல, அதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஃப்ரண்ட் இப்போ பேக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா சாக்லேட்ஸு அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் வந்து பேக்கில் குழந்தைங்களுக்கு வந்து பின்னாடி பல்லலாம் சொத்த வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பல் சொத்தையை பார்க்கலனா குழந்தைங்க பெருசாக அது காமிக்கவும் மாட்டாங்க, நம்ம கூப்பிட்டு போனாலும் அவங்க காமிக்க மாட்டாங்க, அதனால நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க எல்லாமே நிறைய பேரண்ட்ஸ். சில பேரண்ட்ஸ் அப்போ பெயின் வந்த உடனே தான் அவங்க கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அந்த டைமில் வந்தாங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த ரொம்ப நம்மளால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, அந்த பல்லை எடுத்து தான் ஆகணும்னா அந்த பல்லை எடுக்கிற நிலமை வந்துடும். அந்த அளவுக்கு விடக்கூடாது. பல்லை இப்போ நம்ம எடுக்கிற மாதிரினா இப்போ எடுத்ததுக்கப்புறம் கீழேருந்து நம்மளுக்கு பெர்மனன்ட் டீத் வரும். பால் பல்லுன்றது வந்து எல்லா பல்லும் விழுந்து பெர்மனன்ட் டீத் வர்றதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியது. இப்போ வந்து இதை எடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், கீழேருந்து வர பல்லு வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வராது. அதுக்கப்புறம் என்னென்னா இதில் இருக்க சொத்தை வந்து கீழே இருக்க பல்லுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாக பார்க்காம விட்டுட்டாங்கன்னா கீழே வரைக்கும் போய் அதில் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து மாறிடும். ஃப்ரண்ட்ல வராது, முன்னும் பின்னுமா வந்து பல்லு அழகா வரிசையா வர்றதை விட ஒரு மாதிரி அங்கங்க முளைஞ்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் தவிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பால் பல்லை வந்து நம்ம சின்னதா ஏதாவது கேரிஸ் இருக்கும் போதே காட்டி அடைச்சா அதை வந்து கண்டிப்பா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம காமிக்கல இல்லை பண்ண முடியல நம்மளால அந்த பல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பல்லு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம பல்லு எடுத்த இடத்துல இருந்து அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கிளிப் மாதிரி போடுவோம். அது வந்து நம்ம ஸ்பேஸ் மெயின்டைன் சொல்லுவாங்க. அது கீழே இருக்க பல்லு மேலே வர வரைக்கும் அந்த ஸ்பேஸ் அந்த கிளிப் போட்டு அதை மெயின்டெய்ன் பண்ணிக்கோ.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, நாம பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் வில்லியனூர்ல இருந்து தனபால் பேசுறேன்.
1: தனபால் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: மேடம் எனக்கு 72 வயசு ஆகுது. இந்த சென்சோடின் பிரஷர் கண்ட்ரோல் ஸ்பேஸ் தான் போறேன்.
2: சரி. உங்களுக்கு வந்து சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா?
3: இல்ல சுகர் இல்ல.
2: இப்போ அது எதுவுமே இல்லை அப்படின்னா, இப்போ இது வந்து எதால பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈறு வந்து இறங்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இல்லை ரொம்ப ஹார்டான ஐட்டம்ஸு அந்த மாதிரி சாப்பிடும்போது பல்லில் அந்த அந்த லோட் பியர் பண்ணும்போது என்ன ஆகுது, அது அதெல்லாம் பியர் பண்ண முடியல. ஏன்னா ஏஜ் ஆக ஆக நம்மளோட எலும்புலாம் ரொம்ப மிருதுவாக இருக்கும்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈறு வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓகே, இப்போ சென்சிட்டிவிட்டி இல்லை, பல் கூச்சம் இல்லை, பல் ஆடலை, ஈறு மட்டும் இறங்கின மாதிரி இருக்குன்னா இது வந்து ஏஜால
3: தான்.
1: அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பற்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் மற்றும் அதன் சிகிச்சைகளும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் நிர்மலா அவர்கள். டாக்டர், இப்போ வந்து பல் சொத்தை காரணமா ஈறுகளும் பாதிக்கப்படுமா டாக்டர்? லாஸ்ட் காலரும் அதை பத்தி தான் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க.
1: இப்போ பல் சொத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பல் தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்குது, சரிங்களா? இப்போ வந்து அது எப்படின்னா வந்து இப்போ அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இப்போ பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியுது ஏதோ போய் சாப்பிட்ற பொருள்லாம் அதில் போய் மாட்டிக்கும், தென் வந்து இப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ரொம்ப நாளாக அந்த சாப்பிட்ற பொருள்லாம் அங்கே போய் தங்கியிருந்ததுன்னா பேட் பிரெத் வரும், துர்நாற்றம் வரும். அப்புறம் ரொம்ப நாள் வந்து அந்த ஸ்டிக்கி பொருள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடும்போது அந்த பல்லுலோட லேயரில் போய் ஒட்டிக்கிச்சுனா வந்து அது வந்து எல்லோ கலரில் நம்ம டீத்தை வந்து டிஸ்கலரேஷன், டீத்தோட கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன ஆகுனா, இப்போ மோஸ்ட்டாக வந்து பல்லுக்கு நடுவில்லாம் போய் அந்த சாப்பிட்ற பொருள்லாம் மாட்டிக்கிச்சுனா ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் போய் அங்கே ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் நம்மளுக்கு சொத்தை வர ஆரம்பிச்சிச்சுன்னா பல்லில் பக்கத்தில் இருக்க அந்த கம்ஸ்லேயும் அது வந்து இன்ஃபெக்ட் ஆகும். இன்ஃபெக்ட் ஆகி இப்போ பல்லு உள்ள சைடு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் வேர் வரைக்கும் போயிடுச்சுன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்னாகும், பல்லோடைய வேருக்கு கீழே அடியில் வந்து ஒரு ஒரு கட்டி மாதிரி குட்டியாக அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வெளியில் வந்து பசு மாதிரி சீராக வந்து ஈரில் வந்து பசு மாதிரி வரும். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது பல்லு சொத்தை வந்து பார்க்காமயே விட்டுட்டு ரொம்ப பெயின் வந்து ஈரில் வந்து நம்மளுக்கு அந்த முட்டை மாதிரி கிளம்பி அந்த மாதிரி வரும்.
0: ஓகே டாக்டர், இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு பல் பராமரிப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்?
1: அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மோஸ்ட்டாக வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது ப்ரெக்னென்ட் உமனில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து நிறைய செக்ரேட் ஆகும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸால் பார்த்தீங்கன்னா ஈரெலாம் இருக்குல்ல, ஈரெலாம் ரொம்ப இப்போ சில பேருக்கு ஸ்வெல் வீக்கம்லாம் இருக்கும், ஈரில் வீக்கம் இருக்கும், ஏதாவது ப்ளீட் ஆகும், ஏர்லி மார்னிங் வந்து ப்ளீட் ஆகும், இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் இருக்கிறது வந்து நார்மல். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து ஈரெலாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா தான் நம்ம அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா தான் வந்து அந்த நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப டீத் டீகே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து பல் சொத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் எடுக்கலாம் டாக்டர்?
1: இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப பெரிய கேரிஸாக இருந்தால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சின்னதாக இருந்துச்சுங்கன்னா சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம ப்ரோப் சொல்லுவாங்க அந்த வச்சு இப்படி இழுத்து பார்த்தோன்னா உள்ளே போய் அந்த ப்ரோப் வந்து மாட்டும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து அதை நம்ம ட்ரில் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பெரிய கேவிட்டி, மேலே எதுவுமே இருக்காது ஆனால் உள்ளே பெரிய கேவிட்டி வந்து இருக்கும். அது பார்த்தாலே தெரியும், லைட்டாக அந்த ப்ரோப் மாட்டினாலே நம்ம வந்து அது கேவிட்டி தான் அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோகிராஃப், ரேடியோகிராஃப் இப்போ நம்மளுக்கு தெரியல இந்த டீத்தில் பெயின் இருக்குது ஆனால் அந்த டீத் பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் ஏன் பெயின் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அடுத்தது ரேடியோகிராஃப் எடுத்து பார்த்தோன்னா ரேடியோகிராஃபில் அதில் உள்ள என்ன இருக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்படுறாங்க, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க, அது எப்போ செய்யணும்னு சொல்லுங்க டாக்டர்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா பல் சொத்தை ஃபர்ஸ்ட் மேலே இருக்குது, அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்த லேயர் போயிட்டு பல்லுடைய வேரில் போகும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து பெயின் வருது. பல்லு வேறு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பல்லுக்குமே தனியாக வேறு இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டு பேக் டீத்து ஒரு ஒரு பல்லுலேயுமே ஒரு ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் இருக்கும், பின்னாடியெலாம் ரெண்டு மூணு வேர் இருக்கும் ஒரு ஒரு பல்லுக்குமே. இப்போ அந்த ஒரு ஒரு பல்லில் அந்த சொத்தை போய் அந்த வேரில் வந்து டச் ஆகிடுச்சுனால தான் நம்மளுக்கு பெயின் வருது. இப்போ பெயின் வரும்போது அந்த பல்லில் இருக்க அந்த வேரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பல்லோட வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நம்ம பல்லுக்கு அதான் ரத்த ஓட்டமே, அதுதான் அந்த நர்வ்ஸ், அதில் வந்து பெயின் போய் டச் ஆச்சுனா அந்த கேரிஸ் போய் டச் ஆச்சுனா தான் நம்மளுக்கு வந்து பெயின் வருது. இப்போ அந்த கேரிஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த வேரையும் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு அது இருந்த இடத்துல வந்து மருந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து மேலே வந்து கேப் போடுவாங்க. இதுதான் வந்து வேர் சிகிச்சை. இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பல்லுக்கும் இல்லை, அந்த சொத்தை வந்து கீழே வரைக்கும் போயிடுச்சுனா தான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வேர் சிகிச்சை பண்ணுவாங்க.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பல்ல ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் டாக்டர்?
1: பல்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு க்ரௌன் டீத் பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌன் போர்ஷன் ரூட் போர்ஷன் ரெண்டு இருக்குது, நம்மளுக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா க்ரௌன் போர்ஷன் மட்டும் தான், ஹெட் மட்டும் தான் நம்மளுக்கு

0: தெரியுது. ரூட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு ஃபுல்லாக கவர் ஆகி அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஈறு கவர் ஆகிருக்கு, சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் போர்ஷனில் நம்மளுக்கு சொத்தை வந்து அது அப்படியே ரூட் போர்ஷன் கீழே வேருக்கு போயிட்டு ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுனா தான் நம்மளுக்கு பெயின் வருது. இப்போ அந்த பெயின் வந்தப்போ நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா பெயின் இருக்கும், டேப்லெட் மட்டும் மெடிக்கல்ஸில் போட்டுட்டு அவங்க விட்டுடுவாங்க சரியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது உடனே திருப்பி பெயின் வரலாம், இல்லை 1 மந்த் ஆகலாம், 2 மந்த் ஆகலாம், திருப்பியும் பெயின் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வர வர இவங்க என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் மட்டும் போட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த சொத்தை வந்து ஃபுல்லாக பரவி அந்த க்ரௌன் ஸ்ட்ரக்சரே ஃபுல்லாக உடஞ்சி போய் பல்ல அந்த க்ரௌனே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே இது மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக க்ரௌனே இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த நம்ம வந்து அதை நம்ம ரிஸ்டோர் பண்ண முடியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம பல்ல ரிமூவ் பண்ணுறது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு பல்ல சொத்தை வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளீன் பண்ணி சரி பண்ணிட்டோம்னா திரும்ப அதே இடத்துல அதே பல்லில் சொத்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பல் சொத்தை வந்து நம்ம கிளீன் பண்ணி அடைச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த ரெஸ்ட்ரேஷன், அதாவது பல் அடைக்கிறோம்ல, அந்த மெட்டீரியல் வந்து ஒழுங்காக போய் பிளேஸ் ஆகலை, இல்லை வந்து நம்ம பல் அடைக்கும் போதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இது இது இவ்வளோ நேரத்துக்கு நம்ம வச்சுருக்கணும், இது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா நம்ம பல்ல அடைக்கிறோம்ல அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் மூமெண்ட் உள்ளேயே நகும்போது நம்ம கேப் ஃபார்ம் ஆகிடும் அந்த டைம்லே, அதாவது அது ரொம்ப ஹார்டாக ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் அந்த கேப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்போ எதுவும் தெரியாது. அதாவது போக டே பை டே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சலைவாலாம் நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உள்ளே போகுனாகும் நம்ம கீழே ஏற்கனவே கேரிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தானே மேலே வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ அது கீழே போகும்போது இந்த சலைவா போய் அந்த இடத்துல வந்து பாக்டீரியாலாம் போய் நம்ம அடைச்சதுக்கும் கீழே போயிட்டு இது பேர் வந்து செகண்டரி கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இது இந்த மாதிரி இருக்கு போது வந்து பல்லு அடைச்ச பல்லுலயும் பல்லு சொத்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இந்த பல் ஃபில்லிங் செய்வாங்க டாக்டர், இது வந்து செஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ், அதாவது எப்படி அதை கவனிச்சுக்கணும்னு சொல்லுங்க டாக்டர்.
0: பல்லு இப்போ ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பல் ஃபில்லிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 minutes வந்து அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாக்கு வச்சு நோண்டுறதோ இல்லை அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறதோ ஃபுட்டு அந்த பக்கம் என்ன சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த சைடு. அதாவது நம்ம அடைச்சிருக்க மெட்டீரியல் வந்து அது ஹார்ட் ஆகிற வரைக்கும், அதாவது அது அதோடைய ஹார்ட் ஆகிற கன்சிஸ்டன்சிலேருந்து ரொம்ப நல்லா ஹார்ட் ஆகி நம்ம டீத் கூட அது பைண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதையும் பண்ணாமல் இல்லை அவங்க சாதாரணமாக நம்ம அவங்க சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் இருக்காது, உடனே வந்து அந்த நம்ம அடைச்சிக்கிறது வந்து வெளியில் வந்துடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது உண்மையிலேயே வந்து பயனுள்ளதாக இருக்குமா? என்ன கைண்ட் ஆஃப் பேஸ்ட்லாம் யூஸ், ஒரு பேஸ்ட் நம்ம ஒன்று வாங்குறோம்னா என்ன அதில் பார்த்து வாங்கணும்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: இப்போது மவுத் வாஷ் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம். மவுத் வாஷ் வந்து இப்போ டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுற மவுத் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ மவுத் வாஷில் இருக்க ஒரு சில கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டீத்தில் இருக்க பாக்டீரியா வந்து நம்ம டீத்தை போய் அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதாவது ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்போ அது ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இப்போ ஒரு நாளையிலேருந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்றோன்னு, காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்றோன்னா அதுலேருந்து வர ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம டீத்தில் வந்து ஸ்டிக் ஆகும். நம்ம என்ன தான் நம்ம மெயின்டைன் பண்ணாலுமே ஸ்டிக் ஆகும். இப்போ ஸ்டிக் ஆகும்போது என்ன ஆகுது, அது ரொம்ப அதை ஸ்டிக் ஆகாமலாம் இருக்காது, நம்ம மவுத் வாஷ் எது யூஸ் பண்ணாலும் ஸ்டிக் ஆகாமல் இருக்காது. அதுமாதிரி யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஸ்டிக் ஆகி நம்மளுடைய பாக்டீரியா வந்து ரொம்ப நம்ம டீத்தை டேமேஜ் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மவுத் வாஷ் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். காலையிலையும் ப்ரெஷ் 2x daily, காலையிலையும் ப்ரெஷ் பண்ணணும், நைட்டும் ப்ரெஷ் பண்ணணும். மவுத் வாஷ் வந்து காலையில் மட்டும் அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து டீத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பல் சொத்தை வராமல் இருக்குன்னா உணவில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா டாக்டர்?
0: உணவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுக்ரோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து தவிர்க்கலாம், அது வந்து உடம்புக்கும் நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட்டுக்கு அப்புறமும் ஒரு மீலுக்கு அப்புறமும் நம்ம வந்து மவுத் வாஷ் பண்ணலாம். ப்ரெஷ் பண்ணணும்னு கிடையாது, மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மவுத் வாஷ் பண்ணணும். அதாவது கை கழுவுறோம்ல, கை கழுவும் போதே ஒரு தண்ணி எடுத்து நம்ம வாய் கொப்பளிச்சு துப்பணும் சரிங்களா. அது ஒரு ஒரு ஃபுட்டுக்கு அப்புறமா எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி, சாக்லேட் சாப்பிட்டாலும் சரி, எந்த ஒரு பிவரேஜ் சாப்பிட்டாலும் சரி,

0: அதை மவுத் வாஷ் பண்ணுற அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பல் சொத்தையை வந்து தவிர்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு பல்லில் பல் சொத்தை வந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்தடுத்த பல்லுகளுக்கும் பற்களுக்கும் பரவுமா?
0: பரவும். அது எப்படின்னா வந்து இப்போ பல் இடுக்குல தானே சொத்தெல்லாம் வருது. இப்போ ரெண்டு பல்லுக்கும் நடுவில் வந்து சொத்தை வரும்போது இந்த பல்லுக்கும் அந்த இந்த பல்லுலேருந்து சொத்தை ஈஸியாக எல்லாமே ஒன்று ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பல்லுலேருந்து அந்த பல்லுக்கு சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து கீழே ஈருக்கு அந்த ரெண்டு பல்லோட வேறு, அதாவது ஒரு பல் ரெண்டு பல்லுக்கும் நடுவில் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு பல்லுமே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பற்களில் வந்து எனாமல் சேதம் அடைந்தால் அது வந்து சரியாகுமா டாக்டர்?
0: எனாமல்
1: திரும்ப நம்ம ரிட்ரை பண்ணி கொண்டு வர முடியுமா?
0: அந்த இப்போ ஸ்டார்டிங், அதாவது சொத்தை கேரி ஸ்டார்ட் ஆகும் போது அந்த ஒயிட் பேச்சஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுச்சுன்னா அது வந்து டீமினரலைசேஷன், அங்கே இருக்க மினரல்ஸ் வந்து அழியுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதை திருப்பியும் வந்து ஃபார்ம் பண்ணலாம், ரீமினரலைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பிளாக் ஸ்பாட் ஆகி நம்மளுக்கு அந்த பிட் மாதிரி வந்து ஒரு குழி மாதிரி ஆயிடுச்சுன்னா அது திருப்பியும் நம்மளால இது பண்ண முடியாது, அதை ரெஸ்டோர் தான் பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த கால்சியம் குறைபாடுனால பற்களோட ஆரோக்கியம் பாதிக்குமா டாக்டர்?
0: ஆமாம், மோஸ்ட் எனக்கு டீத் வந்து இஸ் மெயின், அது மெயினாக வந்து அது ஃபுல்லாகவே வந்து கால்சியம் தான். இப்போது கால்சியம் குறைபாடு வந்து நம்மளுக்கு பாடியில் இருந்துச்சுன்னா நம்ம டீத்லேருந்து அந்த அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து பாடி வந்து ட்ரை பண்ணும். அப்போ கண்டிப்பாக டீத்தில் இருக்க கால்சியம் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா கால்சியம் பல் வந்து சீக்கிரமாக நார்மலாக எதுவுமே சொத்தையே இல்லாமல் பல் உடையும். அந்த மாதிரி கேஸ் இப்போது நார்மலாக நம்ம வாயில் வந்து அடிக்கடி ஏதாவது இப்போ ஹேபிட்ஸ்லாம் இருக்குல்ல,
1: குச்சிலாம்
0: வச்சு கடிக்கிறது குத்துறது அந்த மாதிரி இது, அப்புறம் டைலர்ஸ்லாம் அந்த பின்லாம் வாயில் வைப்பாங்க அந்த மாதிரி அந்த ஒர்க் அந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கடிக்கும் போது ரொம்ப இது பண்ணும்போது நம்மளுக்கு கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால பிரிசில் அது உடையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சர்க்கரை நோயாளிகள் வந்து அவங்களோட பல்லெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கணும், அது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை, வேறு எந்த டிசீஸ் இருந்தாலும் பல்லுக்கு பாதிப்பு வருமானு சொல்லுங்க.
0: இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கு. பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கிறதுனால இப்போ எல்லா இடத்துலயும் தான் நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகும்போது இப்போ பாக்டீரியா வந்து டீத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஹைலி வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ அட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுகரி சப்ஸ்டன்ஸ் சாப்பிடும்போது ஈஸியாக அங்கே க்ரோத் ஆஃப் பாக்டீரியா வந்து நிறையா, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் பீப்புளை விட பாக்டீரியா க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மெட்டபாலிசம் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பாதிக்கப்படுறதுனால அங்கே பாக்டீரியா வந்து அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து டென்டல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னாகுமே பல் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரொம்ப அந்த பிளேக்ஸ் மாதிரி, அதாவது எல்லோ கலரில் படிஞ்சு பல்லுக்கு ஃபஸ்ட்டு படியும், படிஞ்சு உள்ளே வந்து ஈருக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் பல்லுக்கும் அந்த ஈருக்கும் நடுவில் கேப் வர ஆரம்பிச்சிடும். கேப் வந்து அதுக்கும் நடுவுலேயும் பாக்டீரியா உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பல் ஆட ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இந்த பிரச்சனை வந்து பார்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக மக்கள் வந்து பல் பராமரிப்பில் சில தவறுகள்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் என்னென்ன டாக்டர்? நல்லதுன்னு நினச்சி செய்வாங்க ஆனால் அதை செய்யவே கூடாது, ஆனால் அதை நல்லதுன்னு நினச்சி செய்வாங்க, அது என்ன மாதிரியான தவறுகள்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணும்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ப்ரெஷ்ஷிங் பண்ணும்போது நம்ம ப்ரெஷ் வந்து நம்ம சாஃப்ட் ப்ரெஷ் மீடியம் ப்ரெஷ் அந்த அது அதுதான் யூஸ் பண்ணணும். ப்ரெஷ் வந்து ரொம்ப நேரம் ப்ரெஷ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப நேரம் ப்ரெஷ் பண்ணும்போது அது வந்து டீத்துக்கு நல்லது கிடையாது, அது வந்து கெட்டது தான். பொண்ணு அது ரொம்ப நேரம் ப்ரெஷ்
1: பண்ணால்
0: நல்லது, க்ளீன் ஆகிடும், வெள்ளையாயிடும் பல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ப்ரெஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பல்லுக்கும் பிரச்சனை, ஈருக்கும் பிரச்சனை. பல்லில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் ஒரு இடத்துல வந்து அது பேர் பேரே டூத் ப்ரெஷ் அப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷ்ஷை வந்து அதை ரொம்ப நேரம் பண்ணுறது ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அந்த குழி வந்து இந்த ப்ரெஷ்ஷால் தான் வரும் சரிங்களா. இப்போ அந்த குழி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால ஈஸியாக வந்து பாக்டீரியாலாம் அந்த குழியில் போய் தங்கி நம்மளுக்கு கேரியஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்து ரொம்ப நேரம் ப்ரெஷ் பண்ணுறதுனால. அப்புறம் ஈரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீட் ஆகும், ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தனால தான் ப்ரெஷ் பண்ணேன், திடீர்னு பல்லேருந்து ரத்தம் வருது, அது ப்ரெஷ் வந்து ரொம்ப ஹார்ஷாக பண்ணுறதுனால பல்லில் ஈர்லேருந்து அந்த அந்த இடத்துல இருக்க ஈர் வந்து பாதிக்கப்பட்டால் அங்கேருந்து பல்லுலேருந்து ரத்தம் வரும், அங்கே வந்து அங்கே மட்டும் ரெட் கலரில் ஆகும், அங்கே மட்டும் அல்சர் மாதிரி வரும்.

0: இது வந்து ரொம்ப நேரம் ப்ரெஷ் பண்ணுறதுனால. அப்புறம் ஈரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீட் ஆகும், ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தனால தான் ப்ரெஷ் பண்ணேன், திடீர்னு பல்லுலேருந்து ரத்தம் வருது, அது ப்ரெஷ் வந்து ரொம்ப ஹார்ஷாக பண்ணுறதுனால பல்லில் ஈர்லேருந்து அந்த அந்த இடத்துல இருக்க ஈர் வந்து பாதிக்கப்பட்டால் அங்கேருந்து பல்லுலேருந்து ரத்தம் வரும், அங்கே வந்து அங்கே மட்டும் ரெட் கலரில் ஆகும், அங்கே மட்டும் அல்சர் மாதிரி வரும். டூத் ப்ரெஷ்ஷால் அதாவது ரொம்ப பாதுகாக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பீனட் சைஸ் தான் எடுக்கணும், ரொம்ப நிறையாவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக இப்போ வந்து ஃப்ளூர் அந்த பிளேஸில் பேஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா வந்து அது ஒரு ஒரு ஒரு ஃபிலம் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம கேரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும், பாக்டீரியா ஃபார்ம் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணும். அது அதிகமாக எடுத்துக்கிறதும் நல்லது கிடையாது.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக அந்த டென்டல் செக்அப் அப்படிங்கிறது எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ மாதங்களுக்கு இடைவெளியில் பண்ணணும் டாக்டர்?
0: இது பார்த்தீங்கன்னா வந்து 2-2 ரூல், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா டூ ப்ரெஷ் 2 times டெய்லி, 2 times ப்ரெஷ் பண்ணணும், 2 வருஷத்துக்கு 2 times வந்து நம்ம வந்து பற்களை வந்து செக் பண்ணி எடுத்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பல் சொத்தை இதுக்கப்புறம் எங்களுக்கு வரவே கூடாது, எங்கள் பல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் எங்களோட டெய்லி ருட்டீனில் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். இதான் வந்து ஃபைனல் க்வெஸ்சன் உங்களுக்காக.
0: இப்போது வந்து நார்மலாக நம்ம காலையில் எழுந்து ப்ரெஷ் பண்ணுறோம், நார்மலாக ப்ரெஷிங் டெக்னிக்கில் நம்ம சாதாரணமாக ப்ரெஷ் பண்ணுறோம், ப்ரெஷ் பண்ணிவிட்டு 2 minutes ப்ரெஷ் பண்ணால் போதும், 2 minutes ப்ரெஷ் பண்ணணும். ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்ற எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலுமே சரி, எந்த நம்மளுக்கு வந்து மவுத் வாஷ் வாஷ் பண்ணிடணும், உடனே வாஷ் பண்ணிடணும். எதா இருந்தாலும் சரி, ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் ஆட்டாலும் சரி, எதா இருந்தாலும் சரி,
1: எது சாப்பிட்டாலும் அடுத்து வாய்
0: கோப்பிச்சிடணும். இப்போ இப்போ சாக்லேட்ஸ் இல்ல ரொம்ப ஸ்டிக்கி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடறோம்னா நீங்க ப்ரஷ்வும் பண்ணலாம். அது அவங்கவுங்க சில பேர் எல்லாம் ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க டீத், அப்ப அவங்களா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கி ஐட்டம் சாப்பிட்டாலுமே அந்த டைமுக்கு தான் ப்ரஷ் பண்ணணும் இல்லாம அந்த டைம்லயும் ப்ரஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தேவை அப்படின்னாலும் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டிக்கி ஐட்டம்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், சுக்ரோஸ் கண்டென்ட் கேக்ஸ் சாக்லேட்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம்,
1: ட்ரிங்க்ஸ் ஜங்க் ஃபுட்லாம் நம்ம
0: கம்மி பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து கிரேப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து இருக்கு, அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் கம்மியா எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலுமே நம்ம நம்ம டீத் மெயின்டைன் பண்றதுக்கு வாஷ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு பற்களில் ஏற்படும் பிரச்சனைகளும் மற்றும் அதன் சிகிச்சைகளும் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமா சொன்னீங்க டாக்டர். கண்டிப்பா இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி.

புதுச்சேரி காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01, 8 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நேரத்திற்கான நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். டைலாக் பேசுறவங்க எல்லாருமே ஒரு ஹீரோ மாதிரி தாங்க. ஆக்ஷன் சொன்னதும் ஆக்டிங் ஆரம்பமாயிடும், கட் சொன்னதும் சிரிப்பே ஆரம்பமாயிடும். ஒருத்தர் மாசா டைலாக் பேசுவாரு, இன்னொருத்தர் எமோஷனை ஓவர்லோட் கொடுப்பாரு. எக்ஸ்பிரஷன்லயே ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறவங்களும் இருக்காங்க. சினிமா டைலாக்ஸோட ஃபன்னி ரியாக்ஷன்ஸோட வாய்ஸ் சேஞ்சிங்கோட லைவ் என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியான கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்துவான். என் கூட இன்னொரு ஆர்ஜேவும் இருக்காங்க. அவங்க உங்க ஃபேவரட்டான ஆர்ஜே யாரு நீங்களே கேட்டு தெரிஞ்சீங்க?
2: எஸ், ஆல்ரெடி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை நானும் மிஸ்டர் ஆர்ஜே அந்துவானும் சேர்ந்துதான் ஹோஸ்ட் பண்ண போறோம். இப்ப நாங்க வந்து உங்களுக்காக சூப்பரான கட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அந்துவான் கொண்டு வந்திருக்காரு. நாங்க கட்ஸ் அப்போ பிளே பண்ண போறோம், நீங்க வந்து அதை கேட்டுட்டு எங்களுக்கு சூப்பரா மாசா பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போறீங்க.
1: ஃபர்ஸ்ட் கட் என்ன அப்படின்னு கேட்டுடுவோமா?
3: அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற?
1: என்ன ஆர்ஜே கட்ட கேட்டீங்களா?
2: இது என்னமோ நேயர்களுக்காக எடுத்துட்டு வந்த கட்டு மாதிரியே தெரியல.
1: நீங்களும் இந்த கட்டை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
2: கால் பண்ணுங்க 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம், சீக்கிரமா கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசிடுவோம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அந்த்வான் மற்றும்
1: நான் ஆர்ஜே சிந்து. நானே உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அந்த்வான், இன்னைக்கு நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான மாசான டயலாக்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுங்க, இந்த டயலாக் அப்படியே சூப்பராக மாசாக எங்களுக்கு பேசி காவீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2271750.
0: வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணை போட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கட்டை கேட்டுட்டு இந்த கட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்காக ஆர்ஜே ட்ரை பண்ண போகிறாங்க. என்ன ஆர்ஜே ட்ரை பண்ணிடுறீங்களா?
1: எடுத்தோன்னே
0: போனியே நீங்கள் தான் இன்னைக்கு, அதனால ஸோ போடுறேன், நல்லா லிசன் பண்ணிட்டு பேசுங்க.
1: நீங்கள் என்ன பாருங்க,
2: அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாமல் திக்காமல் திணறாமல் ஒப்பிக்கிற?
0: வரலையே அப்படிதான் உங்களுடைய மைண்ட் செட் வந்து காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு.

0: கண்டிப்பா உங்களுக்காக.
1: அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற?
0: என்ன
2: ஒப்பிக்கிறேன், பொய் சொல்ல வராது எப்படிமா அந்த பொய்ய உண்மை மாதிரி கொஞ்சம் கூட திக்காம திணறாம அழகா
0: சொல்ற, பின்றியமா பின்றியமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சரி, ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசிடுவோமா?
2: எஸ் பேசலாம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கும்.
1: அதுக்காக தானே வந்ததே. எனக்கும் ஆசையா இருக்கு உங்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை பார்க்கணும்னு.
0: வெளிச்சமா இருக்குன்னு மின்மினி பின்னாடி போயிடாதீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்க.

0: இருக்கு சிவவெளி விலாஸ் ஜுவல்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: நேரம் 4:13 29 ஆயிட்டு இருக்கு. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில கட் பேச வந்திருக்கிற முத காலர் யார் அப்படின்றத பாத்துருவோம். ஆர்ஜே,
1: எஸ் பாத்தலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாரு?
0: எனக்கு
3: பேசிடலாமா?
0: சொல்லுங்க.
2: நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
0: ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி டைலாக் கேட்க நாங்க 2 மாசமா வெயிட் பண்ணோம் சார்.
1: ஆமா,
0: உங்களுடைய சிக்னேச்சர் டைலாக் மாதிரி அடிச்சது. ஓகே சார், சூப்பரா பேசுனீங்க. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: என்ன ஆர்ஜே
1: சொல்லுங்க. ஆர்ஜே அந்துவான்,
0: நீங்க அடிக்கடி வேற என்ன ஆர்ஜே அந்துவான், ஆர்ஜே அந்துவான். இந்த மஞ்சள் புகழ்ச்சி அணிவாங்க தெரியுமா? அது மாதிரிதான் எனக்கும் இருக்கு. சரி, அடுத்த கட்ட போட்டுருவோமா?
1: எஸ் கண்டிப்பா. நம்ம நேயர்களுக்காக அடுத்து என்ன மாதிரி கட் கொண்டு வந்திருக்கீங்க நானும் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கு.
0: அதுக்குள்ள பேசிட்டு வந்துருவோம் நம்ம.
1: ஷூர், கண்டிப்பா.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள்.
0: வணக்கம். கூறுவது யாரு?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: எப்படி இருக்கீங்க?
4: என்ன
0: விட பாருங்க, என்ன விட இந்த டைலாக் வந்து பயங்கரமா வந்து ஆர்ஜே அவங்க பேசுவாங்க. பயங்கரமா பேசுறாங்க அவங்க தான். அவங்க பேசி காமிப்பாங்க. என்ன ஆர்ஜே பேசிடுறீங்களா?
4: அந்த பொய்ய எப்படிமா நீ தெக்காம திணறாம அப்படியே
0: கக்கற?
1: நல்ல டயலாக் கொண்டு வந்தீங்க ஆர்ஜே. இன்னைக்கு யார் பேசினாலும் என்ன கேட்க

0: நான் ஃபீல் பண்றேன். அது பொய் இல்லைங்கோ, அது உண்மைதாங்கோ.
1: வாயத்திருந்தா உண்மை மட்டும்தாங்கோ பேசுவோம். ஹரிச்சந்திரனுடைய பக்கத்து வீடுங்கோ நாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: ஓகே, இன்னும் இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்றீங்களா?
2: ஓகே, அந்த கடைசியில என்னது சொன்னாங்க?
0: ஒப்பிக்கல, ஒப்பிக்கிறீங்க?
2: ஒப்பிக்கிறீங்க, அது மறந்துட்டேன். ஏமா இந்த பொய்ய எப்படிமா திக்காம திணறாம ஒப்பிக்கிறீங்க?
1: நீங்க வந்து இப்ப வந்து உண்மைய விட்டுட்டீங்க. ஓகே மேம், எனிவே பட் சூப்பரா பண்ணீங்க மேம். உங்களுக்கு ஒரு டயலாக் இருக்கும்ல, அத பேசுங்க.
2: எங்களுக்கு இந்த டயலாக்,
1: உங்களுக்கு ஒரு ஃபேவரட் டயலாக் இருக்கும்ல?
2: சொல்றேங்க சார். ஏம்மா எங்க இருந்து வந்த, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா?
1: நீங்க வந்து டயலாக்கையும் பேசிட்டீங்க, நம்ம ஆர்ஜே வந்து அப்படியே லைட்டா அப்படியே கலாச்சி விட்டுட்டீங்க, அது நல்லா தெரியுது எனக்கு.
0: தொடர்பு
1: கொண்டமைக்கு நன்றி.
2: திருவாரூர்ல
1: கூப்பிட்டாங்க
2: அப்படின்ற
1: திருவாரூர்ல கூட்டாக
0: உங்களையா
1: என்ன யாரு கூப்பிடுவா? திருவாரூர்ல கூட்டாங்க, நீங்க டயலாக் முடிச்சு வச்சிட்டீங்க, சரி அடுத்த டயலாக் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசி
0: பேசிடலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம்
1: சார், பேர் சொல்லுங்க.
3: தள்ளபாடி பேசுறேன், டிஎன் பாளையம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
3: நல்லா இருக்கிறோம். பிறகு உங்களுடன் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம்.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். டயலாக் கேட்டீங்களா?
3: இந்த பொய்ய எப்படிமா இவ்வளவு அளவா தெளிவா தெளிவா பேசுறீங்க?
1: உங்களுக்கு தெரிஞ்ச டயலாக், உங்களுக்கு பிடிச்ச டயலாக்ஸ்
3: என்ன? திருவாரூர்ல கேட்டாங்க, என்ன கோயம்புத்தூர்ல கேட்டாங்க,
0: என்ன சார் கேட்டாங்க?
1: கொஞ்சம் பாட சொல்லி கேட்டாங்க.
3: அங்கெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்து உங்ககிட்ட தவளா
1: தெரிக்கிறேன். நம்ம கலாய்க்கலாம், அவங்கதான் நம்மள கலாய்க்கிறாங்க. இவ்வளவு நேரம் அது தெரியாம நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் சார். சூப்பரா சொன்னீங்க சார்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: நன்றி நன்றி, தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. என்ன ஆர்ஜே வரவங்க எல்லாம் வந்து என்ன திருவாரூர்ல கூட்டாக நம்ம ரெண்டு பேரும் கூட்டாக,
0: அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து சாரி நாம வந்து
1: அவங்க கிட்ட தான் நம்ப மாட்டேங்கிறோம். திருப்பி நானும் டயலாக் தப்பாவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன்.
0: அவங்க நம்ம கிட்ட மாட்டல, நாம தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கோம். ஃபைனலி கரெக்ட்டா
1: சொல்லிட்டோம். சோ அடுத்து ஒரு டயலாக் போடுறோம்.
0: அதுக்கு முன்னாடி காலர் வருவாங்களே.
4: மேனேஜர் உன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க, ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் முஞ்சியும் உனக்கு இல்லையடா.
1: சோழமுத்தம் தூங்க கூடாதுன்னு யாரோ சார் உங்க பேர் சொல்லவே இல்லையே.
5: என் பேருங்களா? முதலாறுபேட்டையில இருந்து
0: தங்கபாண்டி.
1: தங்கபாண்டி சார்.

0: கோல்டு கோல்டு.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு. அப்புறம் டயலாக்லாம் கேட்டிங்களா?
2: பேசிடுவீங்களா? ஏமா எப்படிமா பொய்ய உண்மை மாதிரியே டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற?
1: என்னதான் என்ன கேட்டீங்க
0: சார்? டயலாக் சொன்னீங்களா? ஹலோ
2: சார், டயலாக் தான் சார் சொன்னேன். அவங்கள கேட்க முடியுமா
0: பாத்தீங்களா?
2: அவங்க சிரிச்சாலே சில்லற செதறது.
0: சில்லற செதறதா? எதுவும் இங்க எதுவும் தெரியல சார். அப்படியே
1: பேசிக்காமீங்க.
2: என்ன வேலைப்பா பாக்குற நீ? மேனேஜர்னா? மேனேஜர் வேலையா? உன் மூஞ்ச பார்த்தா தெரியலையாப்பா.
1: மேனேஜர் மூஞ்ச உனக்கு இல்லையாப்பா.
2: ஏன்னா
1: உங்களுக்கு
0: சின்ன
1: திருத்தம், நம்மள இல்ல உங்களை.
0: நானும் உங்களை கூட சேர்த்துக்கிறேன்.
1: அடுத்து ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு
0: பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசிடலாம்.

0: இன்ஜினியரிங் தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 4:30:51. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கிற அடுத்த காலர் யார் அப்படின்னு பாத்துருவோமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார். அஜான் சார்.
1: சார் வணக்கம்.
2: சிந்துஜா மேடம் இருக்காங்களா?
3: சிந்துஜா மேடம் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க?
2: திருப்பழகு சிந்துஜா மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. சின்ன குழந்தை தான் சொல்லுவாங்களா திருப்பழகுன்னு?
1: பச்சிலம் குழந்தை சார், மாத்தி
2: சொல்லுங்க.
1: பேர் சொல்லுங்க.
2: இளமங்கலம் முருகன்.
1: முருகன் சார், சார் டயலாக் கேட்டீங்களா? ரெண்டு டயலாக்குமே கேட்டீங்களா?
3: வணக்கம் சொல்லுங்க, டயலாக் பேசுங்க.
2: ஏமா எப்படிமா, டவுட் இல்லாம ஒரு பொய்ய ஒரு உண்மை போல திக்காம திணறாம அப்படியே பேசுற? ஆண்டவன் சொல்ற அருணாச்சலம் முடிக்கிறான்
1: பாத்தீங்களா? உங்க நடுவுல நீங்க ஒரு வேலையை பாத்துட்டீங்க, உங்களுடைய டயலாக் உள்ள சொல்லிட்டீங்க.
2: ஆமா ஆமா, இப்ப என்னடா வேலை செய்யற?
1: சும்மாதான்
2: பாக்குற. மேனேஜர், உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே.
3: எப்படி தெரியுது?
1: யாருக்கு தெரியுது? பாத்தீங்களா?

0: உங்களை சொன்னாரு பாருங்க, உங்களை வந்தவொடனே அவர் இதை சொன்னாரு,
1: வந்து திருப்பழகி
0: திருப்பழகி சிண்ட்ரெல்லா அதை விட்டீங்க பாருங்க.
2: சரி போதும்
0: போதும் போதும்
2: ஓவரா
0: பெருசா போயிட்டு இருக்கா
1: சொல்லுவாரு.
0: சரி வேற ஏதாவது டைலாக் பேசுறீங்களா?
1: அண்ணாமலை டைலாக் பேசலாமா சார்?
0: பேசுங்க சார், உங்களுக்கு இல்ல அதான் பேசிருங்க.
1: மலடா அண்ணா மலடா
0: தொடர்பு கொண்டமைக்கு நன்றி, சூப்பரா
1: பேசுனீங்க.
0: பயங்கரமா உங்களுக்கு அடைமொழி எல்லாம் வந்து குடுக்கறாங்க.
2: அது வந்து பழைய
0: சரி ஓகே. இப்ப நீங்க ஒரு டயலாக் பேசுங்க.
2: டயலாக் தானே பேசலாம், அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பரான சாங் கேட்டு
0: வந்துடலாமா? இது தப்பிக்கிறதுக்கான நேரம் அதுதான்.
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா பாட்டு கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடல் கேட்டு.
2: கண்டிப்பா கண்டிப்பா
1: நினைக்கிறேன் நேரடியா பேசுறேன்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கொடி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சொல்லுங்க அன்பான், அடுத்து நம்ம காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா?
3: வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசிடுவோம்.
2: ஓகே, ஹலோ, வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கோம் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன் மேம்.
2: டயலாக்லாம் கேட்டிங்களா?
4: கேட்டேன் மேம்.
3: மேம் டயலாக் கேட்டிங்களா?
4: பேசிடுறீங்களா?
2: Okay, next dialogue பேசலாமா?
4: ஓகேங்க மேம்.
2: Okay, ready, cut, camera rolling.
4: என்னடா வேலை பாக்குற பாண்டி, மேனேஜரா இருக்கனே? மேனேஜரா? உன்னையவே மேனேஜரா வச்சிருக்காங்க, ஏன்னா அப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையே.
3: மேனேஜருக்கு மூஞ்சி வேணுமா? நன்றி. வேற ஏதாவது
4: ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைச்சா கால் வைக்கிற இடம் எல்லாம் கனிவடியா வைக்கிறாங்களே சார்.
2: உங்களுக்குமா?
3: உங்களுக்குமா? உங்களுக்கு அடிச்சிருச்சு அதே மணி, எங்களுக்கும் அதே மணி அடித்து விட்டது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
2: சூப்பர் மேம், சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: என்ன ஆர்ஜே, அவங்க கூட சேர்ந்து என்னையும் மாறிட்டீங்க டபுக்குன்னு ஒரு நிமிஷத்துல.
2: அதாவது டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணி,
3: டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது புரியுது, உங்களுடைய டைமிங் சென்ஸை வந்து நான் மிகவும் பாராட்டுறேன். ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம்.
2: கண்டிப்பா

0: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டிராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:50, 30 ஆயிட்டு இருக்கு. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே, என்னோட ஆர்ஜே சிந்து பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க அடுத்த காலர் யார் அப்படின்றத பேசிடுவோமா? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
4: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: என்ன
2: சார் டயலாக் கேட்டீங்களா?
3: போடுங்க.
5: அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிறேன்?
2: என்ன என்ன சார் கேட்டிங்களா?
4: ஆ கேட்டேன்.
3: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
4: ஏமா பொய்ய இப்படி இது மாதிரி உண்மையா நிஜமா திக்காம திணறாம உண்மையா ஒப்பிக்கிறேன்?
3: ஆமா சார், ஒப்பிக்கிறோம்.
2: நாங்க ஒப்பிச்சிட்டோம் சார்.
4: அந்த ஒரு 4 வார்த்தை எனக்கு ஒப்பிக்கிறதுக்குள்ள இருக்க பாருங்க.
3: ஓகே, இது ஒரு டயலாக் ட்ரை பண்றீங்களா?
4: ஆ வேற டயலாக் போடுங்க.
2: என்ன சார் கேட்டீங்களா?
4: பேசிடலாமா?
2: பேசுறேன்.
4: ஏண்டா பாண்டி, நீ என்ன வேலையா என்ன வேலையா பாக்குற? நானே மேனேஜரா இருக்கேன். என்னது மேனேஜரா? ஏன் அப்படி கேக்குறீங்க?
3: புரிஞ்சுகிட்டே
4: அப்படியே சொல்லிட்டு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதான் டிஃபரன்ஸ் வேற.

0: சூப்பர் சூப்பரா பேசிட்டீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சோ மச். இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி சார், நன்றி சார். என்ன ஆர்ஜே, நீங்க ஏதாவது டயலாக் பேசுறீங்களா?
0: நல்லா
2: வாடுறீங்க.
0: ஆமா, வேற என்ன, கண்டினியூ பண்ணுங்க.

0: சார் உங்களுக்காக கண்டிப்பாக.
1: முடிஞ்சா நாலு வார்த்தை, ஒரு கப் காஃபி
0: குடிக்கலாமே.
1: குடிக்கலாமா? சீக்கிரம் கடையை சாத்திடலாமா?
0: கடையை சாத்துவோம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு வந்துடுவோம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 4:54 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கட் கேமரா ரோலிங் உடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஒரு ஃபார்மல் யூஷுவல் டயலாக் ஒன்னு இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: நீங்களே சொல்லிடுங்க.
1: இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு தெரியல.
0: அப்படியா? அப்படியா?
1: அப்படிதானா? எப்பவுமே நம்மளோட ஷோ அப்படிதான் போகும்.
0: சோ இன்னைக்கு அப்படியே போச்சு அப்படினே சொல்லிரலாம்.
1: அப்படியே போச்சு. ஃபைனலி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி இங்க கட் ஆகாது. சைனிங் ஆஃப் டாடா மொபைல் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே சிந்து அட்
0: ஆர்ஜே அந்துவா. நிகழ்ச்சியில வரும் பாடலோட நாங்க முடிச்சுக்கிறோம் கட் கேமரா ரோலிங்க.

0: நேரம் 5 மணி. FM Rainbow புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். நீங்க ரொம்ப எக்ஸைட்டா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் அஜய் சிந்து. இன்னைக்கு மண்டே, வழக்கம் போல ஒர்க்கு டிராஃபிக் டெட்லைன் சும்மா அப்படியே நாள் ஃபுல்லா பிஸியா இருந்திருப்பீங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு, டயர்டா கூட இருக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால உங்களோட டயர்ட்னஸ் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் குறைச்சி உங்களை ரிலாக்ஸ் மோடு கொண்டு போறதுக்காக நம்ம ஆர் ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக இன்னைக்கு சூப்பரான ஃபன் கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ நேரடியா தொடர்பு கொள்ளலாமா ஆர் ஜே ஜார்ஜ்? RJ ஜார்ஜ் ரெடியா? குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல ஜின்கண்டு கலக்காத்தோட நம்ம அலைவுடல நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பன் ஜார்ஜ். ஓகே, வாங்க நேரடியா ஷோக்குல போயிடலாம். நம்ம கிட்ட பேசுறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள்ட்ட ஓர்க்லாம் பேரை கேட்டு கேம்குள்ள போயிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தினேஷ் ப்ரோ.
1: தினேஷ் உங்க நேம் ப்ரோ?
2: சென்னையிலிருந்து
1: பாண்டிய எப்படி இருக்கு? ஒரு கேங் லீடர் தான் எவ்வளவு கஷ்டம். கடைசி நேரத்துல ஒரு பையன் வந்து வீட்டுல விட மாட்டாங்க, ஒரு பையன் காசுல கடைசியில வர முடியலமாங்க. இது மாதிரி நீங்க கேட்ட ஒஸ்ட் கிராமட ஒரு காரணமா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒஸ்ட் காரணம்,
2: அதாவது நான் ஊருக்கு போயிட்டு சொல்றேன்.
1: யார் அதிகமா காரணம் சொல்லுவாங்க?
2: என்னன்னா
1: உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம், யாராவது ஒருத்தவங்க அவங்கள பத்தி மூணு விஷயம், நல்ல விஷயமா ரெண்டாவது பேர் நல்லா நல்லா போய் போட்டுவேன்.

0: பயப்படும் பிடிக்கும். எனக்கு வந்து இயற்கை கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், பாடத்து பிடிக்கும், ஏதாவது உங்களை பத்தி கூட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஏதாவது உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம், அதுல ரெண்டு உண்மை ஒரு பொய் பேசிருக்க, ஒரு பொய் என்னன்னு நீங்க பண்ண மாட்டான் அப்படின்னு யார் சொல்ல போறீங்க, அவங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் முதல்ல அவரா சொல்ல சொல்ல கேப்டன் நீங்க ஆரம்பிங்க கேப்டன் நான் சொல்லுறேன் தம்பி நீங்க சொல்லுங்க என்னன்னா உங்களை பத்தி மூணு விஷயம், எனக்கு சாப்பிட பிடிக்கும், நல்லா தூங்குவேன், இல்ல ரெண்டு உண்மை இருக்கணும் ஒரு பொய் இருக்கும், பிஜே கிரீமே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க அதை கண்டுபிடிப்பாங்க. ஓகே சொல்லுங்க உங்களை பத்தி நல்லபடியா சொல்லுங்க தம்பி.
1: ப்ரோ நல்லா ஃபுட்பால் ஆடுவேன்.
0: ஃபுட்பால் பிளேயர் ஒண்ணு கேட்டுங்கப்பா, ஃபுட்பால் பிளேயரா ரெண்டாவது உங்களை பெஸ்டா சொல்ல போறீங்க, ரெண்டு ரூபாய் ஒரு பொய் அவ்வளவுதான்.
1: அப்புறம் நல்லா சாப்பிடுவேன்,
0: நல்லா சாப்பிடுவார் ரெண்டு மூணு எனக்கே தெரிஞ்சு போச்சு. பத்து வருஷம் என்ன சொல்றீங்களா, ஒரு பொய் இருக்குல்ல ப்ரோ, என்ன பொய் இதுல
2: நிறைய நாலு டைரக்டர்ல வருவாங்க, டைரக்டரும் ஆக்டரும் ஒரே தான் படத்துல.

0: நிறைய நீண்ட பேர்லாம் வருது போயிது.
1: ஆமா
0: இது டாக்டர் அபிராமி, டாக்டர் வந்து கமல் பட்டலா வச்சிருப்பான். போட்டீங்க போட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். கேஸ் இந்த பாட்டுலாம் பாட்டீங்களா? ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன், சுச்சுவேஷன் சின்ன பாட்டு தோன்ற சொல்றீங்களா? நல்ல பாட்டா. உங்களுக்கு இயற்கை எல்லாம் பிடிக்குமா? நைட்டு டிராவல்ல போறீங்க, நைட் ஸ்டே பண்ண இடம் கிடைக்கல, கிடைச்சதுல ஸ்டே பண்ணிடுறீங்க. போயிட்டு காலையில் சுமார் வெளியே வந்து பாக்குறீங்க, பார்த்தா பெரிய மவுண்டன் வியூ ஃபுல்லா பிளேஸ் அந்த ட்ரிசிலிங் மழை சார் அப்படியே உங்க மேல விழுந்துட்டு இருக்கு. மெயின் மறந்து பாக்குறீங்க. இப்ப மாசம் என்ன பாட்டு தோணுது? என்ன பாட்டு பாத்து? ஓகே இன்னும் சொல்றேன், உங்க ராங் வேல போறீங்க, நீங்க போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, ஏய் பரவாயில்ல போடா போட்டுக்கலாம் அப்படின்றீங்க. நீ சொல்றீங்க வேணாம் தடி அதான் தப்புறான்றீங்க. நான் பாத்துக்கிறேன் போறான்னு சொல்றாரு, போறீங்க கரெக்டா டிராஃபிக் பத்தி குடிச்சார் குடிச்சு பையனை போட்ட என்ன பாட்டுக்கோங்க. ஓகே கண்டிப்பா பண்ணுங்க. நான் திரும்ப வரேன். பயன்பாடு 102.8 என்று முதல் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இருக்கிறது அலையொரு விளையாடு வித் அஸ் ஆர்ஜே சிந்து அண்ட் ஆர்ஜே ஜார்ஜ். இன்னைக்கு நம்ம ஜார்ஜ் ராக் பீச் மக்கள் கூட சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் கனெக்ட் ஆகலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே ஜார்ஜ்.
2: வந்தாச்சு, வாங்க. நம்மள்ட்ட அடுத்த படத்துக்காக இரண்டு நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பருக்கு இந்த நண்பருக்கு ஏகப்பட்ட இடைவேளை கேப்பருக்கு
3: பழக்கம்.
2: ஓகே, நீங்க சொல்லுங்க சார். இப்ப வந்து இங்க முத்துக்குமரன் இருக்காங்க இல்லையா, உங்க கூட எப்படி வைஃப்ல கனெக்ட் ஆகுறாரு?
3: அவரு ஒரு 8 வருஷமா எனக்கு பழக்கம். அவரு சமீபத்துல என் கூட வந்து ஒர்க் பண்ணாரு.
2: ஓகே,
3: அவரு ரொம்ப பழகிறதுக்கு எல்லாத்தையும் ரொம்ப இனிமையா இருக்காரு.
2: நண்பரை பார்த்து 4 வரைக்கும் போயிருக்காரு என்ன சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார், இது வந்து ஒரு ஃபன் பண்ற விஷயம். சரி, முதல்ல ஒண்ணு கேக்குறேன். உங்க ஸ்கூல் மெமரிஸ் இருக்கு இல்லையா? இப்ப என்னன்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சிடும் ஆனா சார் வெளியே போக மாட்டாரு. அவர் வெளியே அனுப்பி நிறைய சைகைலாம் செய்வாங்க. உங்க என்னென்ன சைகைலாம் செய்வீங்க? நான் டைம் முடிஞ்சு சார் கிளம்புங்க அப்படின்னு
3: அப்படி சொல்றதுனா அப்படியே புக்கெல்லாம் மூடுற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுவான்.
2: ஓகே,
3: பேகை அப்படி எடுத்து வைக்கிற மாதிரி பண்ணுவான், இல்ல ஷூ அப்படி தட்டுவான், அதுல அவரே சொல்லிடுவாரு. சரி சரி, தெரிஞ்சு நானே சின்ன
2: ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சீங்களா?
3: ஜாமெண்ட்ரி பாக்ஸ்.
2: ஓகே,
3: அப்படி பேனெல்லாம் அப்படி கீழே போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் பேசுற மாதிரி பண்ணுவானுங்க. அப்புறம் அவரே புரிஞ்சுப்பாரு. சரி, என்ன ஒரு 5 நிமிஷம்னா நீங்களே போயிடலாம்னு
2: சொல்லுவார்.
3: அந்த மாதிரி
2: தப்போ நீங்க என்ன வந்து நின்றுவோம். தேங்க்யூ சார்னு எல்லாரும் போராசா கட்டிடுவோம். ஒரேடியா எடுத்து ஒரே போடு. தேங்க்யூ
3: சார். அதுக்கு மேல அவரு அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அவரு கிளம்பிடுவார் ஆட்டோமேட்டிக்கா.
2: அவரால் எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு இன்னொரு கொண்டு வர, இந்த கிளாஸ்ல வந்து ஒரு சின்ன சின்ன ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம். பண்ணும் போது எப்படி சார் நீங்க பாடம் நடத்தக்கூடாது அப்படின்னு போர்டுல நிறைய மேஜிக் பண்ணுவோம்.
3: ஆயுத பூஜை டைம் வந்தா போதும். கிளாஸ் வந்து அப்படியே கிளீன் பண்றன்ற பேர்ல அந்த அது மெயின் அந்த மேக்ஸ் பீரியட் எல்லாம் வந்ததுன்னா முடிஞ்சது. அவர் வந்து எதுவுமே பண்ணக்கூடாம போர்டுல ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோம். வரைஞ்சிட்டு அப்படியே ஆயுத பூஜா அப்படி போட்டு கலர் பென்சில் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நோட்ல எழுத்து மேக்ஸ் பீஸ் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு சரி அவரே புரிஞ்சுப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படியே
2: ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் ஒன்று இருக்குது கிளாஸ்ல. வீட்டு பேர் நெருங்கும் போது நம்ம

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டக்குனு பிடி கிளாஸ் முடியும்போது ஒரு சார் வந்து, சார் இன்னைக்கு நான் பிஎஸ் பேசிட்டேன், நீ நானே பிடி கிளாஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு?
1: பிடி கிளாஸ் வேற யாராவது எடுத்துட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடும். இருக்கிறது வாரத்துல ஒரு நாள் பிடி பீரியட், அதையும் இவங்க வந்து ரெண்டு பேர் பத்தி பண்ணுவீங்க.
2: அதுலயும் குறிப்பா யார் எடுப்பாருன்னு பாத்தோம்னா கணக்கு
0: சார் நடந்து
2: அந்த பிரேயர் என்னன்னா, பிரேயரே நடக்கூடாது மழை
0: வரணும்.
2: அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, வேற யாரும் பயன் போட்டு விடுவாங்க ரியல் டைம்ல, அவங்கள வச்சு நம்ம அவங்கள கூட்டு போயிடலாம்.
0: சரி ஓகே, இன்னும் ஒரு கேம் ஒன்று இருக்குது எல்லாம் இல்லாம. இப்ப வந்து இன்னும் ஒரு மூவிஸ்ல இருந்து ஒரு நாலு பிக்கு, அந்த மூவிஸ்ல இருக்கவங்க ஒரு படத்துல கனெக்ட் ஆகணும். இப்ப நாலு இமேஜ் காட்டுறேன், அந்த நாலு இமேஜ் வந்து ஒரு மூவில கனெக்ட் வராங்க, என்ன மூவி கண்டுபிடிக்கலாம்? ஓகே சார, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டர் புரிஷா, செகண்ட் பிக் வந்து பிரபு, தேர்ட் பிக் வந்து பிரசன்னா, ஃபோர்த் பிக் வந்து ஒரு யார் தெரியும் இல்ல, வாய்ஸ் பஸ்ல இருந்தோம் அர்ஜுன் சார். இவரு நாலு பேர் ஒரு படம் விளையாண்டு வராங்க, என்ன படம்?
2: ஆக்சுவலா மூவிஸ் எல்லாம் நாங்க பெருசா பாக்குறது இல்ல. ஃப்ரெண்டுக்கு அர்ஜுன் தாஸ் வச்சு கனெக்ட் பண்ணி பிரபு தான் படம்.
0: ஹீரோ வந்து அஜித் குமார்.
2: ஹீரோ அஜித் குமார்.
0: ரீசெண்டான படம்
2: அஜித் குமார், ரீசெண்டான படம்.
0: இப்ப நான் என்ன சொல்றது, குட்டா இருக்கீங்க என்ன படம்? ஆட்டோ, ரகுவரன் சாரு, ஜனகராஜ் சாரு, நக்மா. அதாவது சார் உங்களுக்கு பட்டை கலப்பின ஒரு படமா இருக்கும் அப்படியே நல்லா பாருங்க. சரி, ஹீரோ பேர் சொல்றேன், ரஜினி சார். பாஷா அப்பா வந்துட்டாரு, அவரோட மெமரிஸ் தூண்டி விட்டாச்சு. இருங்க, இன்னொரு மித் மூவி என்ன கடையில பார்ப்போம். ரஜினி படம் தான் இதுவும், ரஜினி சார் படம் தான் இதுவும். ஆனா அது கொஞ்சம் புது படம். ஃபர்ஸ்ட் பிக்ல திரிஷா, செகண்ட் பிக்ல வந்து சசிகுமார், தேர்ட் பிக்ல சிம்ரன், ஃபோர்த் பிக்ல வந்து விஜய் சேதுபதி. என்ன படம்?
2: பேட்ட பாயிரம் நேரம்.
0: பாஞ்சாச்சு பாஞ்சாச்சு, கரெக்ட் கரெக்ட். மைனிங்கா இருக்கீங்களே. சரி, நான் உங்கள்ட்ட என்ன வைக்க மாட்டோமா, சம்பந்தம்
1: பேசணும். எப்போதும் இட்லி சாப்பிடுவேன்.
0: மதியத்துக்கு இட்லி சாப்பிடுவீங்களா?
1: ஆமா, ஒரு சில டைம்
0: சாப்பிட்டு. ஓகே, இந்த பக்கம் வரும் முத்துக்குமாரன். நீங்க சொல்ல, உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க.
2: எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும்.
0: யாரு நல்ல பேட்ஸ்மேன் பிடிச்ச பேட்ஸ்மேன்?
2: எனக்கு பச்சை கலர்.
0: ஓ, முன்ன பின்ன வரீங்களா? வேற என்ன கலர்லாம் பிடிக்கும்?
2: நேற்று சனிக்கிழமை நினைக்கிறேன்.
0: இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை தானே?
2: அதான் சாப்பிட்டுவாம்பா.
0: என்ன சாப்பிடுங்க?
2: டைம் வர, அது ஆஃபீஸ் போகணும்.
0: அஞ்சாமுக்காக ஆபீஸ் போவீங்களா?
2: நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போல.
0: நாளைக்கு சவாகரம் இல்லையா?
2: சாயந்தரம் போனா மேட்ச் பார்க்கலாம்.
0: இப்போ நீங்க பயங்கரமா கிரிக்கெட் பிரியரா?
2: ஃப்ரெண்டு யோகேஷ் வேற இன்னும் வரல.
0: யார் அவரு? அவருன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: டீ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கிளம்பலாம் போல.
0: இல்லை, அஞ்சாமுக்காக ஆபீஸ் போறீங்க, அஞ்சு மணிக்கு டீ டைம் போறீங்க, உங்களுக்கு புரியலங்க கான்செப்ட்.
2: போன மாசம் செம வெயில், பட்டை கிளம்பிச்சு.
0: அப்படியா?
2: மழை வரும்போது அந்த மாதிரி தான் இருக்கீங்க.
0: நேற்று நல்ல மழை இல்லை?
2: போன மாசம் தான் சிக்கன் ரைஸ் ஒன்று சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி பெரட்டிச்சு.
0: போன மாதம் சாப்பிட்டதா இப்ப பெரட்ட சொல்லுங்க.
2: வரும்
0: தான். வருமா?
2: போன மாசம் சிக்கன் ரைஸ்
0: சாப்பிட்டேன். நல்லா வேணாரு, உத்துக்கு வரேன், அவுட் ஆயிட்டாரு. சரி, இன்னும் ஒரு செக்மெண்ட் போவோமா? அஞ்சு செகண்ட்ல இப்ப சொல்றது, அஞ்சு செகண்ட்ல சொல்லுங்க. அஞ்சு செகண்ட்ல அஞ்சு ட்ரெஸ் பேர் சொல்லுங்க. அஞ்சு ட்ரெஸ், பேண்ட், பேண்ட் ஷர்ட், லுங்கி, அந்த மாதிரி சொல்ல. அஞ்சு செகண்ட்ல அஞ்சு ட்ரெஸ்.
2: தோனி, கோஹ்லி, ரோஹித் சர்மா, சச்சின்
0: டெண்டுல்கர். சரி, இப்ப மூணு செகண்ட்ல, நாலு செகண்ட்ல, நாலு புட்டு பேர்.
2: சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், பரோட்டா, தோசை.

0: சரி, 3 செகண்ட்ல ஒரு டிரஸ் பேர்.
1: டிரஸ் பேரா?
0: கைண்ட் ஆஃப் பேண்ட்ஸ் இடமா இருக்குல்ல? 1
1: ஜீன், 2 சுடிதார்.
0: ஓகே, 2 செகண்ட்ல 2 படம் பேர்.
1: 2 செகண்ட்ல 2 படம்.
0: மணிரத்னம் சார் படம் பேர் 2.
1: மணிரத்னம் சார் பாம்பே.
0: ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு.
1: ஒரு செகண்ட்ல போட்டு.
0: ஓகே சார், சார் ஒன் மினிட் ஆறாயிருங்க. 5 செகண்ட்ல 5 ஃபுட் பேர் சொல்லுங்க.
2: இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம்.
0: இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம். 4 தான் இருக்கு.
2: தோசை
0: அவுட்டே. சரி, அடுத்து 4 செகண்ட்ல 4 சினிமா படம் சொல்லுங்க.
2: நாயகன், பம்பாய்.
0: பம்பாய் அங்கேருந்து வாங்கிட்டீங்க. 3
2: ஒன்று ஒரு ஒன்று.
0: ஓகே, 4
2: 4 மீரா.
0: மீரா ஓகே. சரி ஓகே, 3 செகண்ட்ல 3 பாட்டு. 1 2 3
2: ஒன்று. ஓ பட்டர்ஃப்ளை.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சார். சார் இங்க உங்களோட பொழுதுபோக்கு எல்லாம் என்ன சார்? இங்க பீச்ல வாக்கிங் இருக்கேன் சார். உங்களோட பொழுதுபோக்கு எல்லாம் என்ன சார்?
2: பொழுதுபோக்கு வந்து வாக்கிங், டிவி பாக்குறது, எஃப்எம் கேக்குறது.
0: அடாடா கேளுங்க கேளுங்க. ஓகே மிஸ்டர் முத்துக்குமாரன், இன்னொரு செக்மெண்ட்டுக்கு போலாமா? இப்போ வந்து ஒரு சாங் செக்மெண்ட் மாதிரி கட்டிங்களா? இப்போ உங்க மனசுக்கு என்ன பாட்டு தோணுதுன்னு சொல்ல போறீங்க. இப்போ வந்து நைட்ல வந்து கார்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துக்கு, படத்தை ரீச் பண்ண முடியல. ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போய் தங்கிட்டீங்க.
2: பாட்டு நான் என்பது நீ எல்லவோ தேவதி, இனி நான் என்பது நீ எல்லவோ தேவதி, தேவலோகம் வேறு தேவி என்று உள்ள போது வேறும் போது.
0: அருமை அருமை அருமை, சூப்பர் சூப்பர் சார். உங்க வாக்கையும் கண்டு பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஐபி கண்டு பண்ணுங்க.
1: தரவாய்
0: பை. நான் திரும்ப இணைந்திருங்க. புது 2.8 இன்றும் உங்கள் மாணவர்களே.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ரெண்டு உண்மை ஒரு பொய், அந்த ரெண்டு உண்மையா சொல்ல முடியாது.

0: ஈஸியா கரெக்டா ஒரு ரெண்டு கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம். 7 வருஷம் என்ன நக்கு பண்ணி பண்ண முடியலாம், டிப்ரெஷன் மேல டிப்ரெஷனா அப்ப நீங்க கேட்கலாம், ஆனா கண்டுபிடிச்சாங்கன்னா அது இவ்வளவு ஹாப்பியா இருக்கல. எவ்வளவு முட்டு கொடுக்க வேண்டியா இருக்கு உங்களை பத்தி முடிக்க சொல்லுங்க.
1: ஒரு
0: உடம்புக்குள்ளது பிடிக்குமா உங்க ரெண்டு பேருக்கு ஒரே வயிறு ஓடிட்டு இருக்கா ரைட்டா தூங்குறது பிடிக்குமா இல்ல ஒரு பொய் இருக்கு
1: நல்ல
0: ஜாலியா பண்ணுங்க பரவாயில்ல. அந்த கேம் ஆடுவோமா, இப்ப நான் ஒரு 4 பீச்சஸ் காட்டுவேன், அந்த 4 பீச் வந்து ஒரு மூவில கரெக்ட் ஆகும். அந்த மூவி என்ன மூவி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? ரீசெண்டா அந்த படம் தான் ஓகேவா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா அந்த படம் ரொம்ப ரொம்ப இதுதான் படம். அங்கிதா போயிட்டு அருணா கே ஜெயக்குமார் ஜெயராஜ் இல்ல ரொம்ப இதுனால படம் இப்பதான் தேட்டர்ல ஓடிட்டு இருந்த படம். எவ்வளவு சந்தோஷம் வைக்கிறமா பரவாயில்ல, நல்லா அப்டேட்டா இருக்கீங்க. பரவாயில்ல புது படம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் நல்லா இது பாருங்க, இது பாருங்க இன்னும் கொஞ்சம் புது படம் தான். ஃபர்ஸ்ட் பிக் வந்து த்ரிஷா, செகண்ட் பிக் வந்து பிரபு, தேர்ட் பிக்ல பிரசனா, ஃபோர்த் பிக்ல வந்து அர்ஜுன் தாஸ். ஒரு க்ளூ தரேன், அஜித்
2: சமரி.
0: அதுக்கு அடுத்த படம் தான் சமரிக்கா கிடையாது, அதுல ஏஜி வந்து பிரபுலாம் வேற, அதுல அதுக்கு அடுத்து வந்த படம் சொல்லக்கூடாதா? சரி ஓகே, குட் பை அஜித். அச்சோ கஷ்டம் இல்ல இந்த படம், இதுவும் புது படம் தான். ஃபர்ஸ்ட் பிக்ல த்ரிஷா, செகண்ட் பிக்ல சிந்து, தேர்ட் பிக்ல வந்து ஆக்டர் கபிராமி, ஃபோர்த் பிக்ல வந்து ஆக்டர் நாகர். சிம்பு த்ரிஷா பேசுவீங்களா? பரவாயில்லையே சத்தம் வருதே. நைஸ் ஓகே, இன்னொரு கேம் விளையாடும் மேம். சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம என்கிட்ட பேசணும், யாரு வில்லி சொன்னது திரும்ப சொல்லக்கூடாது, அதாவது சொன்னது திரும்ப சொல்ல கேள்வி கேட்கக்கூடாது ஓகேவா? ஆரம்பிக்கலாம் மேம். ஓகே, What is your name?
2: நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
0: அவ்வளவுதான், நீங்க ஜெயிச்சாங்க பா, நம்ம அடுத்த ஆளுக்கு போவோம். சரி ஓகே, வேற என்னலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அந்த வியூ நல்லா இருக்குல்ல.
0: எந்த வியூ?
2: அவன் கூட சொன்னாரு.
0: யார் சொன்னா?
2: ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, வேற என்ன கலர்லாம் ரொம்ப பிடிக்கும்? செகண்ட் பெஸ்ட் இருக்குல்ல
2: விஜய் கூட. டிக்கெட் வந்து
0: வேற என்னெல்லாம் உங்களுக்கு பக்கெட் லிஸ்ட்
2: வச்சிருக்கீங்க? ஒரே டிப்ரெஷன் தான்.
0: அச்சச்சே, டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன், அது எங்க இருக்குது? அது நெக்ஸ்ட் இயர் ஓகே.
2: ஓ யோசிக்கறா,
0: யோசிக்கறா இல்ல, டக்குனு வரல. இது
2: ஆன்சர்
0: தான். ஓகே, ஒரு ஹாப்பி தரும் நாடுமா? என்னன்னா 3 செகண்ட்ல, சரி 5 செகண்ட்ல வந்து, 5 செகண்ட்ல 5 கலர் சொல்லுங்க.
2: 5 செகண்ட்ல
0: 5 கலர். ஓகே ரைட். 4 செகண்ட்ல 4 கேம் சொல்லுங்க. ஓகே, 3 செகண்ட்ல 3 டைரக்டர்.
2: உங்களுக்கு
0: தனியா விளையாடுமா? அதனால உள்ள தந்து 3 செகண்ட்ல 3 டைரக்டர். விட்டு கொடுத்த ஆன்சர் வந்து ஆங்கி அழி கொஞ்சம் பெருமிதமா சொல்றீங்க பாத்தீங்களா, வேற லெவல் போங்க நீங்க. நெக்ஸ்ட், 2 செகண்ட்ல 2 கிளாத் ஐட்டம். 1 செகண்ட்ல பாட்டு. 1 செகண்ட் முடிஞ்சு முடிஞ்சு ஒரு கைன் இன்ஃபர்மேஷன், 1 செகண்ட் முடிஞ்சு 1 மணி நேரம். சரி ஓகே, சரி சொல்லுங்க, 1 செகண்ட் என்ன பாட்டு சொல்லுங்க.

ஒண்ணுமே கிடையாது.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் us RJ சிந்து அண்ட் RJ ஜார்ஜ். நம்ம ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து ராக் பீச் மக்கள் கூட சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு RJ ஜார்ஜ்.
1: எஸ் வந்தாச்சு. நம்மள்ட்ட அடுத்த பஸ்ஸுக்காக ஜாலியா ஸ்கூல் பசங்க இருக்காங்க, டென்த் முடிச்சுட்டு அடுத்து லெவன்த் ரீசன்ட் அவங்கள்ட்ட பேசுறேன். வாங்க பேசலங்க. சரி சரி சரி சரி சரி. விமந்த் விமந்தா விமந்த் ருசோ ருசோ அசகாசமான பேரு. சரி ஓகே, மூணு பேருமே ஒரு நல்ல டிஃப்ரெண்டா யூனிக் கேம் வச்சிருக்கீங்க. சரி ஓகே, எதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க?
2: போட்டோ எடுத்து
1: போட்டோ
3: எடுப்பீங்க
1: சொல்லும் போதே சோகமா சொல்ல

0: லவ் பண்ணாங்க அதுதான் போய் சரி ஓகே அது கட் அப்புறம் அந்த பிரச்சனை நம்ம அப்புறம் பேர் பண்ணிப்போம் அவங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓகே பையன் இப்போ உங்களை பத்தி யாரா வரீங்க பரவாயில்ல பேசுறானே உன்னை பத்தி ஒரு மூணு மிச்சம் அது வந்து ரெண்டு ரெண்டாவது எங்க போயிட்டு இருக்கீங்க சரி ஓகே சார்
1: திரும்ப ஒரு இணைந்துங்களா பயன்பாடு 8 என் உங்கள் மனத்தோட

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் us RJ சிந்து and RJ ஜார்ஜ். நம்ம ஜார்ஜ் ராக் பீச் மக்களோட சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா எக்ஸைட்டிங் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு RJ ஜார்ஜ்.
1: அந்த சுத்தி இன்னுமா வீணா போல, எத்தனை சுத்தி தான் படுவீங்க? ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம், வணக்கம். பேசலுங்க.
2: ஸ்வாதிகா.
1: ஸ்வாதிகா, உங்க நேம்?
2: ஸ்வாதிகா.
1: ஸ்வாதிகா, ஸ்வாதிகா அம்மாடா? ஆமா, அதான் அம்மாவை கூப்பிட்டு பேசாரு. வான்னு ஈத்து கூட்டா வரப்பாங்க, அப்படின்னு ஈத்து கூட்டா வரப்பாங்க இல்லையா? உங்க நேம்?
3: மதுரா.
1: ஓகே, மதுரா, நல்லா இருக்கு. பாட்டி உங்க பேர் சொல்லுங்க.
3: மீனாட்சி.
1: மதுரா மீனாட்சியா? என்னங்க இது, ஒரு சாவளைக்குள்ள அதான் சொல்றேன், மதுரா மீனாட்சி. நைஸ், ஓகே ஓகே. எதுக்காக நீங்க பீச் வந்துருக்கீங்க? அஞ்சு செகண்ட்ல அஞ்சு
2: I will say sunflower, rose, lily, what you
1: need. Okay. 4 seconds left for a type of food.
2: Biryani, fried rice, noodles, nice.
1: 3 seconds left, 3 colors.
2: Purple, black, pink.
1: Okay, 2 seconds left, 2 seconds left.

0: ஒரே ஒரு பாட்டு
1: ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு
0: நீங்க யார் அவுட் ஆறீங்களோ அங்கே கேம் முடிஞ்சிடும். ரெண்டு பேர் தான் எனக்கு வேணும். இல்லை தமிழ் மாறி மாறி வருமா பாட்டு நீங்க கலந்துக்கிறீங்களா? அதுல மேட்ச் கலந்துக்கிட்டா கலக்கட்டன்னு பார்த்தேன். சரி ஓகே, நம்பர் ஆரம்பிங்க.
1: 1 2 3
0: ஓகே சூப்பர்.
1: 4
0: ஓகே
1: 5 6
0: அட
1: 7 8
0: சூப்பர்.
1: 9 10 11
0: அடடா 12
1: 12
0: 13
1: 14
0: 15 எனக்கு சாப்பிட பிடிக்கும், தூங்க பிடிக்கும், நேச்சர் பிடிக்கும், பெட்ல ஒரு எதுனாலும் சொல்லலாம். நல்ல விஷயமா ஒரு மூணு சொல்லுவீங்க. ரெண்டு உண்மை ஒரு பொய் சொல்லணும். அந்த ஒரு பொய்ய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடைபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லு. ரெண்டு உண்மை ஒரு பொய்.
1: ஃபோன் பார்க்க பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், நேச்சர் பிடிக்கும்.
0: நேச்சர் பிடிக்கும். ஒரு பொய் இருக்குல்ல, ஓகே அந்த பொய்ய இருக்கீங்க சொல்ல போறீங்க.
1: நேச்சர் பிடிக்கும்.
0: நேச்சர் பிடிக்கும் சொல்றது தான் பொய்யா? கேட்டுக்கலாமா? அப்படியா? சூப்பருங்க. வா நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம். அவங்க அப்படிங்களா பார்க்கலாம்.
1: எனக்கு தூங்க பிடிக்கும், பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்,
0: பிடிக்கும்
1: மியூசியம் பிடிக்கும்,
0: மியூசியம் பிடிக்கும், மியூசியம் பிடிக்கும், மியூசிக் நினைச்சேன் மியூசியம்லாம். ஓகே, இதுல மூணுல ஒரு பொய் இருக்கு இல்லையா? மியூசியம் தான் பொய். அப்படியா? அந்த சொல்லிட்டேன் தெரியுறாங்கப்பா பயங்கரமா. சரி ஓகே, பையன் விளையாடி முடிச்சுட்டீங்க. இந்த கேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம என்கிட்ட பேசுறேன். ஓகே, ராங் ஆன்சர் கொடுக்கணும், சொன்ன ஆன்சர் திரும்ப சொல்லக்கூடாது, என்ன க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? நீங்க வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்?
1: அங்க
0: உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்
1: என்ன?
0: 10.2.8
1: அது காணி சார்.
0: ஆமா,
1: இங்க நாய் படுத்துருக்கு.
0: வேற என்னலாம் படுத்துருக்கு?
1: நிறைய காசா படுத்துருக்கு.
0: எத்தனை காசா இருக்கும்?
1: அங்க இருக்க அங்க போஸ்ட் கம்போ இருக்கு.
0: போஸ்ட் கம்போ நல்ல லைட் இருக்கு. அதெல்லாம் நான் சிஸ்டர் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப
1: அங்க அங்க ப்ளூ
0: கலர் அங்க அங்க எத்தனை அங்க அவுட் இருக்கு? அங்க டேக்கிங் பண்ணீங்க அங்க அங்க. சரி ஓகே, ஃபைனலா மூவிஸ்லாம் பாப்பீங்களா? இது கொஞ்சம்

0: சிம்பு, ஆக்டர் அபிராமி, நாசர். இது ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கு, சிங்கிள் சாங் ஆரம்பிக்கும். சூப்பர், சாமா சாமா சாமா சாமா. நெக்ஸ்ட் மூவி வரலாமா? உங்களுக்கு ஏற்ற மூவி பார்க்கணுமே. இன்னும் மூவி கண்டுபிடிங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இது அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இது பாருங்க, ஆக்டர் பசுபதி எப்படி இருக்காங்க, ஆக்டர் அனுபவமா, இங்க வந்து ஆக்டர் டைரக்டர் ஆகு
1: பாருங்க.
0: நான் பாடல, இதெல்லாம் சூப்பர் கியூட் கைஸ், அழகா பண்ணீங்க, நல்லா பேசுறீங்க, வாழ்த்துக்கள், டாடா, பை பை. நேர்களே, ஆலிவுட்களே, நிகழ்ச்சி நிறைவு சென்று வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட மற்றும் கேட்க ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நேரத்தின் சார்பாக நன்றி.

0: ரசா நவுறா இப்ப பாரு.
1: நேயர்கள், இடைவெளிக்கு பிறகு கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு

0: ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க, அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
1: RBI சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, RBI சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி வருகிற 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த கோவில் புனித தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். பழமையை கொண்டாடும் விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். மேற்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்ட காலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
5: குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் 1998ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
4: சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலவாணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று

0: நடைபெற்றது. மேற்காசிய பகுதி மோதல்களைத் தொடர்ந்து அப்பகுதியில் உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் புரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். வருகிற 13ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
2: மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை சென்சஸ் அலுவலர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெறும் இப்பணியின் முதற்கட்டமாக வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 2027 பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடாக கணக்கெடுப்பு பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி பட்டறையை காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் சார்பு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட சென்சஸ் அலுவலருமான செல்வி பூஜா இன்று தொடங்கி வைத்தார். காரைக்கால் வரச்சிக்குடி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் நெடுங்காடு PKIIT கல்லூரி ஆகிய இடங்களிலும் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. வட்டாட்சியர்கள் திரு பயாத் மூர்த்தி, திரு சண்முகானந்தம் மற்றும் சார்பு வட்டாட்சியர் திரு மணிகண்டன் நம்பூதிரி ஆகியோர் ஒருங்கிணைக்கும் இப்பயிற்சி பட்டறையில் புதுச்சேரி சென்சஸ் உதவி இயக்குநர் திரு மோகன்குமார் சிறப்புரையாற்றினார். பாலிடெக்னிக் மற்றும் இதர கல்லூரி விரிவுரையாளர் பயிற்சி அளிக்கும் இந்த பயிற்சி வகுப்பு 2 கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட பயிற்சி இன்று தொடங்கி மே 13 வரையிலும், 2ஆம் கட்ட பயிற்சி மே 18 முதல் மே 20 வரையிலும் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டு கணக்கெடுப்பு முறைகள் குறித்து விரிவான விளக்கங்களை பெற்று வருகின்றனர்.
0: தமிழக சட்டமன்றத்தின் 17ஆவது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்று கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த சட்டப்பேரவைத் தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தினார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று தற்காலிக சபாநாயகர் அறிவித்து பேரவை நடவடிக்கைகளை இன்று ஒத்திவைத்தார். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட SC ST நிலமற்ற வேளாண்மை தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்கள் ஆகிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் 500 இடங்களில் உள்ள வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படி தொடர நிதியுதவி பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் 135 புதிய கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் அதிகபட்சமாக 10 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. 2026-2027 தேர்வாண்டிற்கான முதல் சுற்று விண்ணப்பங்கள் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. வரும் 24ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை NOSMSJE.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்று முதல் வரும் 16 தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும்

0: புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி வருகிற 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
1: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: மருமகளே,
1: என்னம்மா?
5: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது
5: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
5: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
5: அதாவது யுபிஐ ல இருந்து.
1: அப்படியா?
5: ஆமா, பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
5: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

நேரம் 6:22. சூரியன் மெதுவாக மறைந்து வானம் மாலை நிறத்தின் அழகாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாளெங்கும் இருந்த பரபரப்பையும் வேலை பளுவையும் கொஞ்ச நேரம் மறந்து உங்களுக்காக ஒரு இனிய இசை உலகத்தை திறக்க வருகிறது மனம் விரும்புதே. ஒரு கப் சூடான காஃபியோட, ஜன்னல் வழியாக வரும் சில்லுன காற்றோட, அதோட உங்கள் மனசுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள், இந்த அழகான காம்போவோட உங்கள் மாலை நேரத்தை இன்னும் ஸ்பெஷலாக்க வருகிறது. சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நினைவுகளை மீண்டும் கண்முன்னே கொண்டு வரும், சில பாடல்கள் யாரோ ஒருவரை நினைக்க வைக்கும். அந்த எல்லா உணர்வுகளுக்கும் இசை இருக்கும் நிகழ்ச்சி தான் மனம் விரும்புதே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்துவான். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0413-22-71-760 என்ற எண்ணுக்கு. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல்

0: நேரம் 6:28:27. சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க முதல் காலர் யார் அப்படின்றத பேசிடுவோமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், போனகிரிலிருந்து வீரமணி பேசுறேன்
0: சார். வீரமணி சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் ஒலிபரப்ப ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 04132271760 என்ற எண்ணுக்கு.

0: நேரம் 6:34 14 நொடிகள் ஆயிட்டிருக்கு. மனம் விரும்பதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்கள் நேரம் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க கால் பண்ணுறாங்க. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 2271760 இருக்குது. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கு அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்துருவோமா. ஹலோ சார், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வன்னீர்பாளையத்திலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: ரமேஷ் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: ஒரு தாயின் சபதம் படத்துல இருந்து. எனது கானம் உன் காதில் வீழவில்லை. திருமண பாட்டு சார்.
0: பாடல் பாடியே காமிச்சிட்டீங்களே சார்.
1: ஒரு சில பாட்டை பாடினு தோணும் சார்,
0: அதனால இந்த பாடல் இப்ப நீங்க பாடிட்டீங்க.
1: ஆமா சார், ஆமா சார், ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு நம்ம நேரில் சந்தோஷமா கேட்பாங்க நம்பர் சார்.
0: ஓகே சார், ஓகே சார். நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே சார்,
0: தேங்க்யூ.

0: நேரம் 6:40 34 நொடிகள் ஆயிட்டு இருக்க. மனம் விரும்புவது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர் யார் அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசா அலி, தாண்டவமூர்த்திக்கு போம்.
0: சார் எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கும் சார். தாங்கள் அனைவரும் நலமா
0: இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: படம் கவிதை பாடும் மலைகள்.
0: ஓகே சார்.
1: பாடல் வரி உன்னை காணாமல் நானீர்.
0: ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: மிக்க நன்றிங்க சார்.
0: நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்பு கொண்ட மிக்க நன்றி. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 என்ற எண்ண இருக்கு. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணை சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 6:46 37 மனம் விரும்புதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆனத்தூர், காண்டிபன்.
0: ஆனத்தூர்ல இருந்து காண்டிபசன், நலமா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கேன் சார், நீங்க?
0: நலமா இருக்கேன் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: உயர்ந்த உள்ளம் படம். எங்கே அந்த பாடல்?
0: ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது, என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ.
0: நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2271760 வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 6:54 24 ஆயிட்டிருக்கு. மனம் ஒருமதி நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேயர்கள் எல்லாரும் தன்னுடைய விருப்ப பாடலை கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிற நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாருன்னு வாங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோட்டையிலேருந்து ராஜேந்திரன் சார்.
0: ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா?
1: உங்களை போல நலமா இருக்கேன் சார்.
0: தேங்க்யூ சார், நானும் நலமா தான் இருக்கேன். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: அமைதிப்படை படத்துல இருந்து சொல்லி வீடு வெள்ளி நிலவின்ற ஒரு பாட்டு.
0: அடடடடா, கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 6:56, 47 ஆயிட்டு இருக்க மனம் விரும்புதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர் யார்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் வரையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார், என்ன பாடல், என்ன படத்துல இருந்து வேணும்?
1: பாரதி கண்ணமான்ற திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா?
0: கண்டிப்பா சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். மேற்காசிய நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டை வலுப்படுத்துவதில் பங்காளிகளாக மாறுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய பிரதமர் நாட்டு மக்களுக்கு 7 வேண்டுகோள்களை விடுத்தார். பொது போக்குவரத்து மற்றும் கார்புலிங் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளின் நுகர்வை குறைப்பதன் மூலம் அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்க உதவுமாறு அவர் குடிமக்களை வலியுறுத்தினார். ஓராண்டுக்கு வெளிநாட்டு பயணங்களை தவிர்ப்பது உள்ளிட்ட விருப்பப்படி செலவினங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு குடிமக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வெளிநாட்டில் நடைபெறும் திருமணங்களை மறுபரிசீலனை செய்தல் அல்லது அதிகப்படியான தங்கம் வாங்குவதை ஒரு வருடத்திற்கு கட்டுப்படுத்துவது போன்ற வெளிநாட்டு செலவினங்களை குறைப்பதற்கான வழிகளை ஆராயுமாறு அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறைகளை புதுப்பிக்கவும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். சமையல் எண்ணெய் நுகர்வை குறைக்குமாறு குடிமக்களை கேட்டுக் கொண்ட பிரதமர் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைக்குமாறு விவசாயிகளை வலியுறுத்தினார். 2047 ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக இலக்கை அடைய தன்னிறைவு மற்றும் இயற்கை விவசாயம் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போதுமான அளவு பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இருப்பதாகவும் வீட்டு சமையல் தேவைகளுக்கு எல்பிஜி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவின் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான சந்திப்பில் உரையாற்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா, நுகர்வோருக்கு எரிபொருள் வழங்குவதை அரசு உறுதி செய்கிறது என்றார். ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேரம் 7:03 21 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 என்ற எண்ணுக்கு. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: Just listen.

0: நேரம் 7:59 ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர் யார் அப்படின்றத வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? சுப்பிரமணி டைலர் பெரும்பாக்கத்துல இருந்து பேசுறீங்க. பெரும்பாக்கம் துருவக்கரை கிட்ட வரும்
1: அதுதானே?
0: ஓகே சார். என்ன பாடல் சார் வேணும்? என்ன பாடத்துல இருந்து? பாடல் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான், கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. நேர்களே, சைபாலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வருது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
6: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவ கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
5: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
6: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8.
7: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனை கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்கவுள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26 தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை 29 தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா 3வது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது.

நேரம் 7:26 23 நொடிகள் ஆயிட்டிருக்கு. மனம் வரும்போதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தாங்க, கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:31, 46 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் ஒலிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 7:35 35 ஆயிட்டு இருக்கு. மனமருமதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேயர் யார் அப்படின்றது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சார், நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: வாகை சூடவா, இது திரைப்படத்தின் பெயர். ஜிப்ரான் அவர்களுடைய அற்புதமான இசை, சின்னையை அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல சர சர சார காத்து வீசும் போதுன்னு இந்த சாங்கோட மியூசிக் அல்லது அந்த கிராமியம் தொடர்பான இந்த பிக்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அந்த பாடல் ஒலிக்க விடுறீங்களா?
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம் பெறணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 7:41 34 நொடிகள் ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க அடுத்த நேர் யார் எங்கிருந்து பாத்திரலாமா? ஹலோ, வணக்கம் சார். பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் சின்ன புதுப்பட்டில இருந்து ராஜா சார்.
0: ராஜா சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார்.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: படிக்காதவன் படத்துல இருந்து சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியே நீ வந்து நில்ல அந்த பாட்டு போடு.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேயர்களே, சைபாலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:47 56 மனம் விரும்புது நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வந்திருக்க அடுத்த காலர் யார் அப்படின்றத வாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இரவு வணக்கம் கூறுவது இளமங்கலம் முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல முறையில இருக்கேன் சார். நீங்க நல்ல முறையில இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: பாஷா படத்துல இருந்து கண்டிப்பா
0: சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: நன்றி சார், உங்களுக்கு நன்றி.
0: நேயர்களே, நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேரம் 7:54, 14 நொடிகள் ஆயிட்டிருக்கு. மனம் விரும்பதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கு. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம்
1: சார்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழப்பட்டாமலையும் கலா பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன்.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: தொடரி படத்துல இருந்து போன உசுறு வந்துருச்சு. அந்த பாடல்
0: இன்னும் ரெண்டு லைனையும் சேர்த்து பாடிடுங்க.
1: நன்றி
0: நன்றி.

வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தக துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். வருகிற 13ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கலந்து கொள்ள உள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்று கூட்டம் தொடங்கியது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சலாவில் நடைபெறும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. தொடர்ந்து ஆடும் பஞ்சாப் கிங்ஸ் அணி சற்று முன்னர் வரை 3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 51 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், 1998 ஆம்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபோலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: லெட்ஸ் கோ.

0: 174 times to 1.54 lakh crores.
1: In 2014, we had just 350 to 400 startups. Today, we have more than 2 lakh. We stand number 3 in the world ecosystem of startups. In just one decade, our defense production has gone up by 174 times to 1.54 lakh crore. And our defense export has gone up 34 times in just one decade, up to 23,622 crore.
0: Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav today said corporate funding is essential for habitat restoration, technology-driven monitoring and community-based conservation of big cats. The minister was addressing a CII annual business summit in New Delhi.
2: Next June 1st and 2nd, India will be hosting the first World Summit of International Big Cat Alliance. IBCA is Prime Minister Shri Narendra Modi Ji's initiative to save the 7 big cats of the world. Corporate funding is essential to support critical areas of big cat conservation such as habitat restoration, technology-driven monitoring and surveillance, community-based conservation, capacity building and conservation awareness. I urge you all to come forward to save the big cats because the big cat maintain ecological balance, protecting vast landscape, biodiversity and water resources.
0: Benchmark domestic equity indices fell around 1.5% today as a fresh flare-up in US and Iran tensions led to a rise in crude oil prices and dampened investor sentiment. The BSE Sensex plunged 1,313 points to close at 76,015. The NSE Nifty lost 360 points to settle at 23,816. The India Meteorological Department, or IMD, has forecast heat wave conditions over Gujarat, Madhya Maharashtra, Marathwada, Rajasthan and West Madhya Pradesh tomorrow. Meanwhile, heavy rainfall is likely to prevail over Assam, Meghalaya, Sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. In Delhi NCR, cloudy skies are expected over the national capital tomorrow. On to sports. In cricket, India continues to hold the number one position in the latest ICC men's ODI team rankings following the annual update released today. India's rating slipped by 1 point from 119 to 118. New Zealand is on the second position, gaining 2 points to move up to 113. Australia stayed at the third spot with an unchanged rating of 109. The biggest movement inside the top five came from South Africa, which climbed above Pakistan to move into the fourth place. And in IPL cricket, Punjab Kings were 180 for 2 in 11.3 overs against Delhi Capitals in Dharamsala when reports last came in. Earlier, Delhi Capitals won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls upon citizens to unite to ease burden on national resources, terms West Asia conflict one of decades' biggest crises. Government assures no shortage of petroleum as the country holds 60-day stock of crude oil and natural gas and 45 days of LPG. Centre notifies implementation of Viksit Bharat Ji Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, central Maharashtra, Rajasthan and west Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான துணை மருத்துவ படிப்பு வாய்ப்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
7: பிளஸ் டூ ரிசல்ட் வந்து கடந்த வாரம் வந்து வந்திருக்கு. மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஆர்வமும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில வந்து நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்றா போல இப்ப வந்து நிறைய படிப்புகளும் கூட மருத்துவத்துறையில வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். என்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு சார்? அலைடு மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன, என்ன மாதிரியான படிப்புகள் இதுல இருக்கு?
6: குறிப்பாக எல்லாருமே வந்து நம்ம முதல்ல டாக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ வந்து நீட் வந்ததுனால நீட்டில் வந்து மாணவர்கள் வந்து பல பேருக்கு வந்து

0: அடைய முடியாமல் ஏற்படும் போது அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் மருத்துவம் சார்ந்த தொழிலில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து தமிழகத்தில் இருக்குது. அவங்க எடுக்கும்போது இதுவும் வந்து ஒரு புனிதமான தொழில், டைரக்ட்லி டீல்ஸ் வித் பேஷண்ட் கேர். நீங்கள் சொசைட்டிக்கு செய்ய மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தி இதில் கிடைக்கும். நம்ம எப்படி கோவிட் பேண்டமிக்கை ஒரு 89,283 நோயாளிகளை வந்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை நம்ம காப்பாற்றணும்னா அது மருத்துவர்களால் மட்டுமே கிடையாது. அது சாத்தியமானதுக்கான முக்கியமானமே காரணம் என்னன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், அதாவது பாராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இணைந்து செய்தனால தான் நம்மளால் வந்து வெற்றிகரமாக நோயாளிகளை காப்பாற்ற முடிஞ்சது.
1: நிச்சயமா சார்.
0: பிஎஸ்சி கோர்சஸ்ன்னு ஒரு 23 கோர்சஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ், அதாவது மருந்தியல் துறை, அதை மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா நீ பிஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நர்ஸ் செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நான் வந்து ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்காங்க. அவங்க அவருடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க, 3 ஆண்டுகள் முடித்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இப்போ நௌ ஷி இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ கலெக்டர் இன் டெல்லி கவர்மெண்ட். இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் வந்து போலீஸ் உடையோடு இருந்தார். அவருடைய பேசிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு பிஎஸ்பி தமிழ்நாடு கேடரில் செலக்ட் ஆகி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு அடிப்படை கோர்ஸாக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பல்வேறு விதமான அந்த அலைடியல்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பெஷல் சில்ட்ரன் நான் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி ஒரு செர்பல் பால்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டுடைய ரோலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். மேலை நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவர்களுக்கான வருமானம் என்பது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து சேவை செய்யும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற மன நிம்மதி என்பது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கோர்ஸ் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் பிஏஎஸ்எல்பி, அதாவது அது என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜி,
1: ஸ்பீச் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க,
0: அதுதான் பிஏஎஸ்எல்பி. அதுக்கான வரவேற்பு என்பது மிக அதிக அளவில் இருக்குது. அது நீங்கள் இன்னும் நீங்கள் மேலை நாடுகளுக்கும் சரி, அங்கே குவாலிஃபைடு பர்சன் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து காது கேளாமையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு, அதாவது காக்லியார் இம்ப்ளான்ட் என்ற சர்ஜரியை பண்ண பிறகு போஸ்ட் சர்ஜரிக்கு பிறகு அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தான் ரொம்ப வைட்டல். கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய சிட்டிங்ஸ் உட்கார வேண்டியது இருக்கும். வந்த பிறகு அந்த குழந்தை வந்து பாடி ரைம்ஸை சொல்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த பயிற்சி என்பது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விதமான ஒரு கோர்சஸ்லாம் வந்து நமக்கு அலைட் ஹெல்த் கோர்சஸில் இருக்குது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் இந்த கோர்சஸை பற்றி முழுமையாக மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் கமிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் கோர்சஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி எம்பிபிஎஸ்க்கு வந்து என்எம்சி கொண்டு வந்திருக்காங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷனும், அதே மாதிரி நர்சிங்க்கு வந்து ஐஎன்சின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் நேஷனல் நர்சிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவுன்சில் வந்து நர்சிங்கனுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து
1: அவங்களோட சிலபஸ் முதற்கொண்டு
0: மொத்தமே வந்து அவங்க வழிதான் நீங்கள் பண்ண நீங்கள் வந்து டீச் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கமிஷன் வந்து இப்போ உருவாகுது. இது போன ஆண்டு வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது, எந்த விதமான அலைட் ஹெல்த் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் வி இன்ஃபார்ம் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ அதனால் நிறைய கோர்சஸ் இருக்குது. தமிழக அரசுமே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க, அதாவது நிறைய பேருக்கு இந்த கோர்சஸ் இருக்கிறது தெரியாமல் போது. கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 56% வேகண்டாக இருந்தது கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாமல்,
1: அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிறது பற்றிய தகவல்கள்.
0: அதனால தான் நான் உண்மையிலே நான் ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: நாங்களும் நன்றி சொல்ல
0: கடமைப்பட்டிருக்கோம். இந்த விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியாத காரணத்தினால அதை வந்து நம்ம அப்ளை பண்றது எப்படி, அதோட டிராப் அவுட் ஆயிட்டு இல்லைனா அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிளஸ் டூட போயிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க,
1: ஏதோ ஒரு டிகிரியை போய்
0: ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க. அந்த மாதிரி போறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு இந்த கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கான எதிர்காலமும் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்தி கொள்ள முடியும், அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் முழுமையாக இருக்கும்ன்றது. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் பிஎஸ்சி நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து டிப்ளமோ கோர்சஸ் 2 வருஷம் கோர்சஸ்ன்னு இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ் அதாவது 1 இயர் கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசிஜி டெக்னீஷியன், இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அது ஒரு 1 இயர் முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இசிஜி டெக்னீஷியன் உடனே சேரலாம். உங்களுடைய அடிப்படை விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் உயர்த்துக்கிறோம். பம்ப் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர்

0: வேலை செய்கிறதுக்கு, கார்டியோ தொராசிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ், அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸஸும் இருக்குது. போன முறை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு வந்து நான் செலெக்ஷன் கமிட்டியில் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், இந்த கோர்சஸ்லாம் என்ன எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தேன். அதனால் வந்து இது எனக்கு இதில் உள்ள நடந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போது வந்து என்ன பண்ணால், அரசாங்கம் வந்து சரி எதற்காக இந்த 56% வந்து சேரலை அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ எவ்வளோ ஃபில் ஆகுதுங்கிறத முடிஞ்ச பிறகு இதனுடைய ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம். ப்ராஸ்பெக்டஸ் பாஸ் பண்ண உடனே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர் எல்லா தினசரி பற்றிலாம் வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆன்லைன் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு பிறகு அகைன் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும், எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு 3 ரவுண்ட்ஸ் நடக்கும் அந்த கவுன்சிலிங். செப்டம்பர் வரையில் இது நடக்கும். ஸோ அந்த எண்டு முடிஞ்ச பிறகு இந்த முறை இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, போன ஆண்டு அதாவது 25-26 முடிஞ்சு பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சீட்ஸ்லாம் வந்து சரண்டர் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேரடி பார்வையில் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கோர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணும். ஸோ அந்த மாதிரி முயற்சிகளும் அரசாங்கம் எடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு முழுமையாக தெரியல. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் முழுமையாக வந்ததுன்னா
1: நிகழ்ச்சி வாயிலாக இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
0: கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அரசும் வந்து பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுக்குது. மக்களும் இதுக்கான விவரங்களை வந்து தெரிந்து கொள்றதுக்கு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு நீங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதனுடைய பேசிக்கான எல்லா விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் கூட அங்கே தொலைபேசி எண் இருக்குது, அந்த தொலைபேசி எண்ணில் அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் உடனடியாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து உதவி பண்ணி அந்த மாணவர்கள் வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். +2 ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 37,000 மாணவர்கள்கிட்ட வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்றது கேள்விப்பட்டேன். அதுக்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ இந்த டெலி கவுன்சிலிங் மூலமாக மனநலத்துக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இதுக்காக நம்ம தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது இயற்கை.
1: உடனே வந்து அடுத்த துணை தேர்வுகளும் நடக்க போகுது,
0: துணை தேர்தல் நடக்குது, ஏதாவது வகையில் அடுத்த கட்டமாக வந்தலாம். இதுவே வந்து நமக்கு ஒரு இதுவே கிடையாது, பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த படிப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயமே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து மாணவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கருத்தையும் நீங்கள் முன் வச்சிங்க. அதுவும் இல்லாமல் இதனுடைய இந்த கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புமே வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. மேலும் அந்த இணையதளம் வாயிலாக வந்து விண்ணப்பிக்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களை வந்து மாணவர்கள் வந்து அந்த தொலைபேசி எண்ணிலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இணையதளம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: இணையதளம் வந்து www.tnmedicalmedicalselection.org என்கிற இணையதளத்தில் அவங்க வந்து டைரெக்டாக அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். தொலைபேசியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது தான் 044-298-62046 என்கிற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அழைச்சிங்கன்னா பேராமெடிக்கல்னு சொல்லி டெப்டி டைரக்டர் இருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்மந்தமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக்கல்வி இயக்குநரகத்தில் தனியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு அடிஷனல் டைரக்டர் இன்சார்ஜ், பேராமெடிக்கல் கோர்சஸ் மட்டுமே அவங்க இருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி வி வாண்டட் டு ஹெல்ப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் அவங்க வரணும், இவ்வளோ சீட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நமக்கு வந்து வீணாக போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது, அதுவும் அது தெரியாமல் சில பேர் வந்து போயிட்டு ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்க கட்ட வேண்டிய காசே பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் தான் வரும்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் வந்து ஒரு தரமான கல்வி
0: கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போகும்போது அதிகமாக இருக்கும், 10 மடங்கு மேலே கட்டுற மாதிரி இருக்கும், 33,000-43,000 அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நல்ல கோர்சஸை ஒரு நல்ல நீங்கள் மென்டார்ஸ், நீங்கள் யாராவது உங்களுக்கு யாராவது இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்வதோ, இல்லது எங்கள் மருத்துவக்கல் இயக்குநரகத்திலே வந்து கூட நீங்கள் வந்து இதில் எது நல்ல கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு கூட நீங்கள் வந்து பயன்படலான்றது தான் என்னுடைய வீடு.
1: நிச்சயமாக சார், அதாவது என்ன இணையதளத்தில் தொடர்பு கொள்ளணும், எந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குன்னு. நம்ம வந்து அதை ஒன்றொன்றாக வந்து நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோர்சஸ் பற்றி தெரியறது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும்போது, என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இந்த கோர்ஸில் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பிஎஸ்சி டிகிரியில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க சார்.
0: பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி ஃபார்மசி, அப்புறம் பிஏஎஸ்எல்பி, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆடியாலஜி அந்த கோர்ஸ்,
1: ஸ்பீச்
0: தெரப்பிஸ் பற்றி, அப்புறம் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அது ரொம்ப சவுதி போன்ற நாடுகள்லாம் அதுக்கு டிமாண்ட் அதிகம், அப்புறம் கார்டியக் டெக்னாலஜி, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர்

0: டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கி தெரப்பி, லீனாக் தெரப்பிலாம் கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் லேப் சம்மந்தமாக பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது,
1: பேச்சுலர்
0: ஆஃப் லேப் டெக்னீஷியன்லேயே பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ்னு இருக்குதுங்க. இது எல்லாமே பிஏஓடின்னு இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ். இப்போ நீங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான். அதில் வந்து டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது, பிஎஸ்சி கோர்ஸும் இருக்குது. பிஎஸ்சி படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள் வேலைவாய்ப்புங்கிறது உத்தரவாதம். ஏன்னா ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அவர்கள் மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணும்போது நமக்கு சேஃப்டி என்ஷூர் ஆகும்.
1: நிச்சயமாக நம்ம வந்து யாரோ ஒரு தவறான
0: ஏஜென்ட் மூலமாக அங்கே பணம் கொடுத்து இங்கே கொடுத்து வீணாக போகாமல் இந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் மூலமாக போகலாம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்சஸ் தேவைங்கிறது நம்மகிட்ட தான் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜெர்மன் வந்து எங்களுக்கு மேண்டேட்டே தேவை, அந்த கோர்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் பண்ண பசங்க ப்ளஸ் அந்த டிப்ளமோ நர்சிங் பிஎஸ்சி நர்சிங்ல தான் அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, வென்டிலேட்டர் ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஆப்டோமெட்ரி, கண் சம்மந்தப்பட்டதை பற்றி பார்க்கறதுக்கு ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க.
1: எல்லா இடத்துலையும் வந்து கண் மருத்துவரே போயிட்டு பார்க்க முடியாது.
0: அவங்க தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ட் எரர்லாம் அசஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பெக்டகல்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சைஸ் போடுறதெல்லாம் பார்த்து டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் இருக்குது, ஆரோய வச்சுலேயே இருக்குது, கண் ஆஸ்பத்திரிலேயே அந்த மருத்துவமனைகளே இருக்குது. அப்புறம் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டது
1: பேச்சுலர்
0: பண்ணிடலாம்.
2: துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில நிறைய தெரிந்து கொண்டோம் நேயர்களே. இதன் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.

ஒரு நிமிடம் 13 நொடிகள். நிலவில் மெதுவாக பூமியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய இரவில் அமைதியோடு காற்றோடு கலந்து மனதை வருட வரும் இனிய பாடல்களின் பயணம். இரவு நேரம் எப்பொழுதும் ஒரு தனி உலகம். பகலில் சொல்ல முடியாத உணர்வுகள், மறக்க முடியாத நினைவுகள், யாரோ ஒருவரை நினைக்க வைக்கும் தருணங்கள், அவையெல்லாம் இந்த நிலவின் வெளிச்சத்தில் இன்னும் அழகாக தோன்றும். அந்த அழகான இரவுக்கு இசை இனிமை சேர்க்க உங்கள் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமான பாடல்களை கொண்டு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். காதல் பேசும் பாடல்கள், நினைவுகளை வருடும் வரிகள், மனதை அமைதியாக்கும் மெலோடிகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இரவை இன்னும் இனிமையாகப் போகிறது. ஜன்னல் வழியே தெரியும் நிலவையும் இதயத்தில் இருக்கும் அழகான நினைவுகளையும் ரசித்து கொண்டே இந்த இசை பயணத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்துவான். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

நேர்களே, சைபாலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:37, 8 நொடிகள். தேன் சிந்துதேவானம். இரவின் அமைதியில் இசைமழை தூவும் நேரம். நினைவுகள் நெஞ்சில் நிழலாட, பாடல்கள் மனதை வருடும் தருணம். நிலவொளி பாதையில் நெஞ்சில் பயணம் செல்ல, தேனாய் சிந்தும் பாடல்களுடன் உங்களை தழுவ வருகிறது பூங்கதவே தாழ்த்தரவா என்ற பாடல். தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாராமன் குரலில்.

நேரம் 9:42. நேயர்களே, சைபாலன் என்று ஒரு தகவலை நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவு நேரம் எப்பொழுதுமே ஒரு தனி உலகம். பகலில் சொல்ல முடியாத உணர்வுகள், மறக்க முடியாத நினைவுகள், யாரோ ஒருவரை நினைக்க வைக்கும் தருணங்கள், அவையெல்லாம் இந்த நிலவின் வெளிச்சத்தில் இன்னும் அழகாக தோன்றும். அந்த அழகான இரவுக்கு இசை இனிமை சேர்க்க உங்கள் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமான பாடல்களை கொண்டு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தெய்வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், நான் தேடும் என்ற பாடல், இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 9:48 ஒரு நொடிகள். மௌனமான இரவின் மடுகில் மெல்லிசைகள் மலர்கின்ற தருணம், நட்சத்திரங்கள் தூங்க மறுக்கும் நேரத்தில் நினைவுகள் மட்டும் விழித்திருக்கின்றனர். காதின் ஓரத்தில் தேனாய் விழும் பாடல்கள், மனதின் ஆழத்தில் மெதுவாய் பேசும் ராகங்கள், உங்கள் இரவை இனிமையாக்க இதோ வருகிறது என் இனிய பொன்னிலாவே என்ற பாடல், யேசுதாஸ் குரலில்.

நேரம் 9:53. நட்சத்திரங்கள் மின்னும் வானம், ஜன்னல் ஓரத்தில் மெதுவாக வீசும் காற்று, காதல் ஹெட்ஃபோன்ஸ், மனதில் மறக்க முடியாத நினைவுகள். இந்த இரவை இன்னும் அழகாக்க இதயத்தை வருடும் இனிய பாடல்களுடன் உங்களுக்காக இதோ வருகிறது கொடியிலே மல்லிகைப்பூ என்ற பாடல், பி. ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ். ஜானகி குரலில்.

நேரம் 10:03 39 நொடிகள். நிலவின் வெளிச்சத்தில் இயற்கை கவிதை எழுதும் நேரம். காற்றின் சத்தத்தில் கூட ஒரு இனிய ராகம் ஒலிக்கும் இந்த இரவு. நினைவுகளையும் கனவுகளையும் இசையோடு சேர்த்து இதயத்தில் புழுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் தங்கச்சங்கிலி என்ற பாடல்.

நேரம் 10:17. நட்சத்திரங்கள் கண் சுமட்டும் இரவு, நிலவு மட்டும் அமைதியாக வானத்தில் மிதக்கும் நேரம், உலகமே தூங்கிக் கொண்டிருக்க சில நினைவுகள் மட்டும் விழித்திருக்கின்றனர். அந்த நினைவுகளுக்கு உயிர் கொடுக்க, இதயத்தின் கதவுகளை மெல்ல திறக்க தேனாய் கரையும் சில பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரலில் இதழில் கதை எழுதும் என்ற பாடல்.

நேரம் 10:14:22. நிலவொளி மெதுவாக பூமியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய இரவல் அமைதியான காற்றோடு கலந்து மனதை வருட வரும் இனிய பாடல்களின் பயணமான தேன் சுந்ததேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஓ வசந்த ராஜா என்ற பாடல்.

இரவு, அது வெறும் இருளில்லை. அதில் ஆயிரம் கனவுகள், சொல்ல முடியாத உணர்வுகள், மறக்க முடியாத நினைவுகள். அந்த உணர்வுகளுக்கு பின்னணி இசையாக மௌனமான ராகங்களை சுமந்து வருகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் என்னதான் சுகமோ என்ற பாடல்.

நேரம் 10:24:29. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் நிச்சயமாக வரும். நட்சத்திரங்கள் இருளில்தான் அதிகமாக பிரகாசிக்கும். அதுபோல உங்கள் திறமையும் சவால்கள் தான் வெளிப்படும். இன்றைய சோர்வு நாளைய வெற்றிக்கான அமைதியான பயிற்சி. இரவு ஓய்வெடுக்க மட்டுமல்ல, புதிய கனவுகளையும் உருவாக்க, பாடலோடு சேர்ந்து உருவாக்க. அடுத்ததாக வரும் பாடல் நீ பாதி நான் பாதி என்ற பாடல். கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் உமாராமன் குரலில்.

நிலவின் வெளிச்சத்தில் இயற்கை கவிதை எழுதும் நேரம். காற்றின் சத்தத்தில் கூட ஒரு இனிய ராகம் ஒலிக்கும் இந்த இரவு. நினைவுகளையும் கனவுகளையும் இசையோடு சேர்த்து இதயத்தில் புழுகிறது. நட்சத்திரங்கள் கண் சுமட்டும் இரவு. நிலா மட்டும் அமைதியாக வானத்தில் மிதக்கும் நேரம். உலகமே தூங்கும். சில நினைவுகள் மட்டும் விழித்திருக்கின்றனர். அந்த நினைவுகளுக்கு உயிர் கொடுக்க இதயத்தின் கதவுகளை மெதுவாக திறக்க தேனாய் கரையும் சில பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பொட்டு வைத்த என்ற பாடல்.

நேரம் 10:35, 28 நொடிகள். நிலவு மெதுவாக பயணித்தாலும் அது ஒவ்வொரு இரளிலும் ஒளி தர மறுக்காது. தூங்குவதற்கு முன்பு ஒரு நல்ல எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளை அழகாக்க அமைதியான இரவுகள் பல பெரிய கனவுகளின் ஆரம்பம். சில இரவுகள் கண்ணீர் தரலாம், ஆனால் அதே இரவுகள் தான் மனதை வலிமையாக்கும். வாழ்க்கை ஒரு இரவை போல, சில நேரம் இருளிருக்கும், ஆனால் ஒளி வரும் நேரம் தூரத்தில் இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஒரு இனிய மனது என்ற பாடல், ஜென்சி குரலில்.

இரவு சொல்லும் மிகப்பெரிய பாடம் அமைதியாக இருந்தாலும் முன்னேறி கொண்டு இரு. நட்சத்திரங்கள் பகலில் தெரியாது, அதுபோல உங்கள் திறமையும் சரியான நேரத்தில் தான் உலகிற்கு தெரியும். சோர்வாக இருக்கும் இந்த இரவு உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் போராடியதற்கான சாட்சி. ஒவ்வொரு இரவும் முடிவதற்காக அல்ல, ஒரு புதிய விடியலை தொடங்குவதற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில் செந்தூர பாண்டி என்ற பாடல்.

நேரம் 10:46, 27 நொடிகள். மௌனமான இரவின் மடிகள், மெல்லிசைகள் மலர்கின்ற தருணம், நட்சத்திரங்கள் தூங்க

இருக்கும் நேரத்தில் நினைவுகள் மட்டும் விழுத்திருக்கின்றனர். காதின் ஓரத்தில் தேனாய் விழும் பாடல்கள், மனதின் ஆழத்தில் மெதுவாய் பேசும் ராகங்கள், உங்கள் இனிமை உங்கள் இரவை இனிமையாக்க. இதோ வருகிறது பாடல், ஆகாய வெண்ணிலவே என்ற பாடல், உமாராமன் மற்றும் கே. ஜே. யேசுதாஸ் குரலில்.

இரவு முழுவதும் விழித்திருக்கும் நிலா. யாரோ ஒருவரின் நினைவுகளை மெதுவாய் வருடி கொண்டிருக்கிறது. அந்த அமைதிக்குள் ஒரு பாடல் பிறக்கிறது. அதை கேட்க மனதில் தேனாய் சிந்துகிறது வானம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், முத்து நகையே என்ற பாடல்.

நேரம் 10:51:31. வாழ்க்கை ஒரு பாடல் போலத்தான். சில வரிகள் சோகமாக இருக்கும், சில வரிகள் சந்தோஷம்.

நேரம் 10:57 நொடிகள். வாழ்க்கை ஒரு பாடல் போலத்தான். சில வரிகள் சோகமாக இருக்கும், சில வரிகள் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முடியும் வரை கேட்கும் மனதிற்குத்தான் தெரியும் அதன் அழகும் புரியும். தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல்

எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்தி, முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு துகளாக்கி செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், நிலத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சி, வாசிப்பவர் டாக்டர் எஸ். சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை, மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி, வளரும் இளம் பருவத்திற்கான சமூக ஊடகங்கள் குறித்து மருத்த உளவியல் நிபுணர் எஸ். சரவணன் அவர்களுடன் நேர்முகம் தின் முற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, குழந்தைகளுக்கான இரத்த சோகை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்மை புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி அவர்கள். 8:55 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 9:02 நேயர் விருப்பம், இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப். 10:02 கெட் செட் கோ லைவ் கேம் ஷோ. 11:02 மெலோடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று.

12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதியே, தொழில் நிறுவனம் சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர், மூட்டு வலியும் முடக்குவாதமும் நேரலையில் இணைகிறார் ஜவஹர்லால் பட்ட மேற்படிப்பு மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பு முறிவுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள் பங்கேற்கும் நேர் அலை நிகழ்ச்சி. நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 to 7 வரை, 7:02 to 7:15 மீண்டும் 7:25 to 8 வரை மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 11 நிகழ்ச்சி நேரல். 11:10 FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்புகள் நிறைவு பெறும்.